0: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
1: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
2: நேரம் 8:02 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்மூர் ஈவினிங். புதிய மனத்தியாளர்களுக்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். இந்த 8 வந்தவுடனேயே போட்டி நிகழ்ச்சிக்கான நேரமாக இருக்கின்றது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாங்கள் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியோடு வந்திருக்கின்றோம். வளமை போன்றுதான் இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். அந்த இரண்டு ஊர்களும் இரண்டு நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஊர்களாக இருக்கின்றன. இலங்கையில் இருந்து ஒரு ஊர், அதே போன்று தமிழகத்திலிருந்து ஒரு ஊர். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் பூவமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையையும் நாங்கள் பார்த்துடலாம். டொரண்டோவில் தற்போது 16 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 15 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 6% அதிகரிக்க போகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கேட்கலாம். அதேபோன்று மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து இந்நேரமும் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களுடைய வீடியோக்களை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212 மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. போவோம் ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் சொன்னது போன்று இலங்கையிலிருந்து இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த ஊர் மயிலத்தமடு. அதேபோன்று தமிழகத்திலிருந்து தாராபுரம். மயிலத்தமடு மற்றது தாராபுரம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை இணைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். உதாரணத்திற்கு நாங்களும் 3 சொற்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நாங்கள் உருவாக்கிய அந்த 3 சொற்களும் புலம், மரம், தரம். மீண்டும் ஒரு முறை தருகின்றோம். புலம், மரம், தரம். இந்த 3 சொற்களை தவிர்த்து நீங்கள் வேறு சொற்களை கண்டுபிடித்தால் எங்களோடு இணைந்து சொல்லலாம். அழைக்க வேண்டிய எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 416-554-4040. மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.

0: நேரம் இரவு 8:09 இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்டர் எஃப்எம்மின் நம்ம ஊர் ஈவினிங். இந்த நேரத்தில் பூவம்மா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் இரண்டு ஊர்களை உங்களுக்காக நாங்கள் தந்திருக்கின்றோம். இலங்கையிலிருந்து மயிலத்தமிழ், அதே போன்று தமிழகத்திலிருந்து தாராபுரம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சி. நீங்களும் சொற்களை உருவாக்கினால் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-554-4040. முதலாவதாக எங்களோடு வந்திருக்கின்ற நேயர் யார் என்று பார்க்க போன்றோம். வணக்கம். வணக்கம். சரி, அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க? மயிலத்தமடு மற்றது தாராபுரம். மரம் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். தாராபுரத்துல இன்னொரு சொல் என்ன
1: சொன்னீங்க?
0: மற்றது தாராபுரம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை சேர்த்து தான் நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். சரி, தாரம். சரி, நன்றி எங்களோட இணைந்து கொண்டதற்கு நன்றி. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போன்றோம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவரை காணவில்லை. நீங்களும் அழைக்கலாம் தொடர்ச்சியாக. 416-554-4040 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம். இலங்கையிலிருந்து மயிலத்த மடு, அதே போன்று தமிழகத்திலிருந்து தாராபுரம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கின்றது. எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படுகின்ற டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அல்மாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில், எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: இணைந்திருக்கின்றோம். என்ற இலங்கையிலிருந்து மயிலத்தமடு என்கின்ற உரையும், தமிழகத்திலிருந்து தாராபுரம் என்கின்ற உரையும் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்களும் சொற்களை உருவாக்கினால் அழைத்து சொல்லலாம். 416-554-4040. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போன்றோம். வணக்கம். நல்ல சுகம். நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி
1: இருக்கிறீங்க?
0: சரி, சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன சொற்களோடு வந்திருக்கீங்க?
1: புரதம்,
0: புரதம்,
1: ரத்தம்,
0: தட்டமா,
1: ரத்தம், ரத்தம்,
0: ரத்தம், சரி,
1: ரத்தம், தாரம்,
0: தாரம் ஏற்கனவே வந்துவிட்டது,
1: ரதம்,
0: ரதம், இது ராவண்ணா தானே, தாராபுரம், நன்றி எங்களுடன் இணைந்து. நன்றி. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போன்றோம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம். நல்ல சுமா இருக்கிறோம் டான் மிஸ் சந்திரன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மதம்,
0: மதம்,
2: அடுத்தது தரம்,
0: தரம் ஏற்கனவே நாங்கள் தந்திருந்தோம்.
2: மன்னிக்கவும், மலம்,
0: சரி,
2: புலம்,
0: புலமும் நாங்கள் ஏற்கனவே தந்திருந்தோம்.
2: ஓ, மன்னிக்கவும், மரம்,
0: என்ன சொன்னீங்க?
2: மரம், மரம்,
0: மரமும் நாங்கள் தந்திருந்தோம். உதாரணம், உதாரணத்துக்கு தந்த மூன்று சொற்கள். இல்லை, பரவாயில்ல. நன்றி, நன்றி, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி டான் மிஸ் சந்திரன். நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 416-554-4040. இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம்.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: சரோஜ மீனாட்சி அம்மன் ஆலயம், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி, இலக்கம் 328, பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியூட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
9: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. Some condition apply.
6: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
3: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: நேரம் மட்டும் மணி 26 நிமிடமாக இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்மூர் ஈவினிங். போவோமா ஒரு கோலம் போட்டி நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போகின்றோம். இலங்கையிலிருந்து மயிலத்தமிழ் அதே போன்று தமிழகத்திலிருந்து இன்று நாள் தாராபுரம் என்கின்ற இரண்டு ஊர்களையும் கொண்டு வந்திருந்தோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியாக இருந்தது. எங்களுடைய நேர்களும் இணைந்து சில சொற்களை உருவாக்கி எங்களோடு பயந்திருந்தார்கள். அந்த வகையில் புரதம், ரத்தம், ரதம், மதம், மலம் என்கின்ற ஊர்களை என்கின்ற சொற்களை வந்து அவர்கள் எங்களுக்கு தந்திருந்தார்கள். நாங்களும் சில சொற்களை இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து உருவாக்கியிருந்தோம். புலம், மரம், தரம், அதே போன்று தாமதம், மதம், புத்தம், தலம், ரதம் என்கின்ற சொற்களை வந்து நாங்கள் இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து உருவாக்கியிருந்தோம். இணைந்து பல் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களை.

0: கனடாவின் பிரதான விமான நிலையங்களான டொராண்டோ பியர்சன், மாண்ட்ரியால் ட்ரூடோ, கல்கரி, வென்கூவர் ஆகிய விமான நிலையங்களை இயக்குவதை தனியாரிடம் ஒப்படைப்பது தொடர்பிலான கருத்துக்களை பிரதமர் மார்க் கானி அண்மையில் வெளியிட்ட நிலையில், அம்மாற்றத்திற்கு 47% கனேடிய மக்கள் ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பை கொண்டுள்ளதாக புதிய நானோஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. 38% ஏதாவதொரு வகையில் ஆதரவை அளித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அத்தொகுதியின் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சத்யபாமாவை உருவக்கேலி செய்யும் வகையில் பேசியமை சர்ச்சையாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழகத்தின் பெண் வேட்பாளரை தரைக்குறைவாக பேசியதுடன் உருவக்கேலி செய்துள்ள மு க ஸ்டாலினை வன்மையாக கண்டிப்பதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே பெண்கள் குறித்து மீண்டும் மீண்டும் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் சர்ச்சையாகிய நிலையில், தந்தையும் மகனும் பெண் சமுதாயத்தை எந்த அளவுக்கு மதிக்கின்றார்கள் என்பதற்கு இந்நடத்தைகளே உதாரணம் என்றும் அவர் சாடியுள்ளார். இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழர் பூர்வீக மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் நிலத்தை அரசு ஆதரவுடன் ஆக்கிரமித்து குடியேறிய சிங்களவர்களிடமிருந்து பாதுகாத்து தருமாறு தாம் மேற்கொள்ளும் போராட்டத்திற்கு தீர்வினை வழங்குவதற்கு மேலும் 3 மாதங்கள் அரசு தரப்பு அவகாசம் கோருவதாக பண்ணையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். அதேவேளை போலீசாரும் ஆக்கிரமிப்பாளர்களும் தம்மை மிரட்டுவதாகவும் அவர்கள் போலீஸ் அத்தியட்சகரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. Log on to eastfm.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்கார்போரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம், 9054714000.
7: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஸ்டம்
1: லைகா ப்ரொடக்ஷன். சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
2: Sigma's an action adventure film.
3: Appa, bye marba, sulidba.
2: Filled with a lot of new fresh elements.
4: Indha soodum bodhiyum oru coin oda rendu pakkam mari.
2: Like heist, treasure hunt.
5: Inoru kodi.
6: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
1: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
7: Audience ku enna theviyo adu pannu.
1: Sigma.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
11: கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
12: வார்டன் ஃபின்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 சேவை. 416-649-6388.
13: என்ன யோசினை?
14: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
13: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
15: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
16: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
17: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

நேரம் 11:53 இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சி. நிறைவடையும் நேரம் கூட இப்பொழுது நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் விளமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியையும் நிறைவு செய்ய போன்றோம். டொரண்டோவினுடைய காலநிலையை பொறுத்தவரை இப்பொழுது 14 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 13 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு 10 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 9 காணப்படும். அதேபோன்று நாளை காலை 10 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 8 காணப்படும். அதேபோன்று நாளை மதியம் 15 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 14 காணப்படும். அதேபோல் நாளை மாலை ஒளியளவில் 15 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 14 காணப்படும். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 6% அதிகரிக்கப் போகின்றது. இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca. உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சீன், 4378607002.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solution. Skiruba Thanabalasingham, 416-298-2777. Mortgage Solutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வெட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: Weekend East FM 102.7 102.7 It's cool.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 6835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
12: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க் .ca.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட், அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ், மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷ ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில், வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
0: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ், எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ், எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
6: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 EastFM.ca.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: விஜி ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சன் ஆலப் ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462 416-821-0462 சம் கண்டிஷன் அப்ளை.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989 Some conditions may apply.
5: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சரோஜ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
3: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742.
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal, bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
9: Like a production, Subhashkaran, Pirimiyodu Vazhangum, Sigma Thirepadam. October 2nd Thikithu Mudal Ulagamangum Veliyagirathu. Canadavil, Torontovil, York Cinemavil. October 1st Thikithu Vyazhakkizhamai 28 Manikku Mudal Kaatchiyudan Aarambamagirathu. Ezhuthu Iyakkam, Jason Sanjay.
10: Sigma's an action adventure film.
11: Appa, bayamarba, solidba.
10: Filled with a lot of new fresh elements.
12: Inda soodum bodhiyum oru coin oda rendu pakkam mari.
10: Like heist, treasure hunt.
13: Inoru kodi.
14: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
9: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
15: Audience ku enna theviyo adu pannu.
9: Sigma.
1: என்றும் இசையுடன்
3: இஷ்டம் உங்களுடன்
1: 102.7.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

بنگم با یه طرح کهنه از دل خوشیم، باورم نمیشه باید برم و

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: ஈஸ்ட் எஃப்எம் யுவர் ரேடியோ யுவர் மியூசிக் 102.7.
1: யூனஸ், ஹே ஹே ஹே ஹே.

நேரம் காலை 9:03, டொரண்டோ 9 டிகிரி செல்சியஸ், 8 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையின் காலை காற்றலையூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளையும் 24 மணித்தியாலமும் கேட்டு மகள ஈஸ்ட் எஃப்எம் .ca ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும் அணிந்திருக்கலாம். அதே நேரம் காணொலிகளாக யூடியூபில் இப்பொழுது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 4162412 ஈஸ்ட் எஃப்எம்க்கான தொடர்பிலக்கம். மின்னஞ்சலூடாக தொடர்புகளை மேற்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகிறது. ஒரு குளிரோடு கூடிய, அதே நேரம் சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு பிரகாசமான காலை பொழுது வார இறுதி நாளின் முதல் நாளின் காலையூடாக சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பார்த்துக் கொண்டு, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்கின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: 9:08 ஈஸ்ட் எஃப்எம் மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. 11 மணி வரை உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இன்றைக்கு பாத்தீங்க என்று சொன்னா, சூரிய உதயம் காலை 7:40 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனத்தினை மாலை 7:09 நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தை பாத்தீங்கன்னா சஞ்சீவன், இருந்துட்டு குளிருது, இருந்துட்டு மழை பெய்யுது, இருந்துட்டு சமர் மாறி வக்கி அடிக்குது,
1: மனசுல மாறி மாறிடுது.
0: மனசுல விட ரொம்ப கிட்டத்தட்ட மனசுக்கு ஈக்குவலாவே மாறுது. என்ன காலையில ஒரு பேச்சு பேசுறா சார், மத்தியானம் ஒரு பேச்சு பேசுற, காலையில பிள்ளைகளுக்கு நாங்க ஹூடி போட்டு விட்டா, மத்தியானம் அவங்க சமர் க்ளோதிங்ஸ் கேக்குறாங்க. கமலாசன் மாதிரி உடம்பு மாத்தினது
1: வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நவம்பர் மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையை வந்து அமெரிக்காவை பொறுத்தவரையில் வந்து இந்த நன்றி அறிதல் தேங்க்ஸ் கிவிங் டே ஆக அப்ரஹாம் லிங்கன் அறிவித்த நாள் இந்த நாளாக இருக்கிறது. 1863 என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று இன்று இன்னமொரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. ஈராக்கை பொறுத்தவரையில் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டது. 1932 இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கின்றது.
0: இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் இருக்குதானே, வாழ்த்து அட்டைகள்
1: இன்னும் இருக்காது.
0: அதெல்லாம் ஒரு காலத்துல பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு சஞ்சீவன். அதாவது எங்க அந்த நிறைய பேர் வந்து என்னன்னா, அந்த டைம்ல ஏதாவது புகைப்படம் திரைப்படங்கள் வரும் தானே, அவங்களோட கேரக்டரை வச்சு ஒரு கார்டு வரும். அந்த ஆக்டர் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு அந்த கார்டை கொடுக்கறது. தீபாவளிக்குலாம் சம்பந்தமே இல்லாம திரிசா முன்னுக்கு இல்ல, எனக்கு வந்தது இல்ல கொடுத்தது இல்ல, சம்பந்தமே இல்லாம தீபாவளிக்கு தைப்பொங்கலுக்கு திரிசா இருப்பா உனக்கு. அப்படி அந்த வாழ்த்து அட்டைகள் எங்களுடைய கையால் தயாரிக்கின்ற நாளாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா பாடசாலைகளில் பெரும்பாலும் குழந்தைகள் மாணவர்கள் தாங்களே தங்களுடைய கையால் தயாரிப்பார்கள். அதற்குரிய ஒரு நாள் வேர்ல்ட் கார்டு மேக்கிங் டே ஆக இன்றைய நாள் இருக்கின்றது. அக்டோபர் மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை, முதலாவது சனிக்கிழமை இது என்றபடியால கையாள வாழ்த்து அட்டைகள் செய்து அன்பானவர்களுக்கு வழங்குறது ஊக்குவிக்கிற ஒரு தினமாக இருக்கின்றது. ஏனென்றா இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, எப்பவுமே இன்னமொருவருக்கு நாங்கள் எங்களுடைய அன்பையோ அல்லது பரிசையோ ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னா எப்பவுமே பணம் செலவழிக்க வேணும் என்ற தேவை கிடையாது. சில நேரங்களில் இப்ப அந்த கையால் எழுதுற வாழ்த்து அட்டைகளாக இருக்கலாம், கடிதங்களாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் பயங்கர மவுசு கூடி இருக்கிற டைம் இது. ஆகவே உங்களுக்கும் உங்களுடைய வீட்டிலயும் சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க, அப்பப்ப நீங்க ஏதாவது குட்டி கிஃப்ட் ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க உங்களுடைய கையால் ஒரு கார்டு செஞ்சு கொடுக்கலாம்.
1: எனவே அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் அட்லாண்டிஸ் விண்ணோட்டம் தன்னுடைய முதலாவது விண்வெளி பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டது. 85 இந்த நாள் அப்படி என்று சொல்லியும் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது.
0: இன்றைய நாளை பொறுத்தவரையில் 9 டிகிரி செல்சியஸ், 8 டிகிரி செல்சியஸ் ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். படிப்படியாக 40-30 சொன்ன இந்த வாயால இப்ப நாங்க 9-8 சொல்லி இனி மைனஸும் சொல்லுவோம், இதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி இன்று அதி கூடிய வெப்பநிலையாக 14 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகின்றது. பிரதானமாக சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது.
1: வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நள்ளிரவில் 6% அதிகரித்திருக்கின்றது. ஜிடி பெரும்பகுதி பொறுத்தவரையில் லிட்டர் 1 விலை இப்பொழுது 190.9% இருக்கிறது. குறைந்த விலையாக நீங்கள் ஹால்டன் ஹில்ஸ் அமைந்திருக்கின்ற எஸ்ஓவில் 175 வரையில் ஷெப்பர்டில் இருந்து ஆரம்பிக்கிற தாமதம் லாரன்ஸ் வரையிலும் தொடர்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது.
0: இந்த ஹோல்டன் ஹில்ஸ்ல வாகனம் எரிபொருள் குறைவுன்னு சொன்னீங்க, அதுக்கு போறது வேர்த்தா இருக்குமா ஜி?
1: இவ்வளவு 9:12

0: Weekend East FM 102.7. It's cool.
1: Amode tamile alagiya moliye enaduire.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
4: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 தேதி வியாழக்கிழமை 20 முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
5: சிக்மாஸ் an action adventure film.
6: அப்பா பயமர்பா சுலிட்பா.
5: Filled with lot of new fresh elements.
7: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
5: Like heist, treasure hunt.
8: இன்னொரு கோடி.
9: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
4: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
4: சிக்மா
11: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன் 4 3 7 8 6 0 7 0 0 2 4 3 7 8 6 0 7 0 0 2.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது 416-754-8881.
12: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
13: அது சரி.
12: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
13: என்னது?
12: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
14: Weekend East FM Tamil 102.7.

0: 9:27 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. ஒழித்துக் கொண்டிருக்கின்றது டாடா ஃபுட். தரும் உணவு விற்பனை தகவல்களை இப்பொழுது அறிய இருக்கின்றோம்.
1: 100% சைவோனகம் டாடா ஃபுட் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு வழங்குகின்ற விசேட உணவுகள் இந்த நாளில் நீங்க விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். இடைநாளில் சோருடன் குறிப்பாக 10 கறிகள் நட்டு பார்த்தவங்களும் தாமரை இலை சாப்பாடை நீங்க பெற்றுக்கலாம். தாமரை இலை சாப்பாடு குறிப்பாக சோருடன் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணைக்கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை விஷயமாக புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு நீங்கள் இந்த நாளில் வருகின்ற பொழுது இரண்டு இடங்களிலும் செல்கின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, உடனுக்குடன் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். இதுபோலவே நீங்கள் டாடா பொதி குறிப்பாக 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பாய்ட்டங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாய் உடன் டாடா பொதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, உடனுக்குடன் நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பதனால் நீங்கள் வேகமாக உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் டாடா போர்டு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இரண்டு இடங்கள் நீங்கள் செல்லுகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 100% சைவோனகம் இப்போதைய ஸ்டோவிலும் 2வது கிளையை ஆரம்பித்திருக்கிறது. அங்கேயும் இதே மாதிரி 100% சைவோனகங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸ்டோவலில் 18 ரிங்வோ டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா போர்டின் 2வது கிளை நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 905-640-4446 கூட நீங்கள் அழைத்து ஸ்டோவலில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 100வித சைவோனகம் டாடா போர்ட் டே ஸ்பெஷலை கூட வழங்குகின்றார்கள். திங்கட்கிழமைகளில் நீங்கள் 10 தோசை சட்டினியுடன் சட்னி சம்பலுடன் 5.99 மட்டுமே. செவ்வாய்க்கிழமைகளில் புரோட்டீன் 6.99, பூரி 75% மட்டுமே. புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசை சட்னி சம்பலுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பலுடன் 5.99. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை சுடச்சுட அப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை இடியப்பம் $3 மட்டுமே. டாடா ஃபுட் 100வித சைவ உணவகம் மிடிஃபிலின் சந்திப்பிலும் 18 ரிங்வோ டிரைவ் ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 905-640-4446 நீங்கள் ஸ்டோவிலில் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். இதே நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தான் தங்களுடைய விசேட உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடு நீங்கள் பெற்றுக்கலாம். இதில் சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பலுடன் கருணைக்கிழங்கு, பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே வேகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரை டாடா பொதியை, அதாவது 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை கூட நீங்கள் டாடா ஃபுட்லேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டாடா ஃபுட் 100வித சைவோனகம் மெடிபில் அன்பின் சந்திப்பிலும் 18 ரிங்வோ டிரைவ் அமைந்திருக்கிறது. இரண்டு இடங்களிலும் அதே சுவையான உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 905-640-4446
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: நிமிடம் 12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. 12 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூரியனுடன் கூடிய ஒரு நாள். இன்றைய நாளில் 17 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கின்றது. இந்த நாளில் முதலில் நாங்கள் இப்பொழுது சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ என்ன விடயங்களை ஞாபகப்படுத்துகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம்.
0: ட்ரோனோவினுடைய ஹாஸ்பிட்டல் ஹவுசிங் ப்ரோக்ராம் இது வந்து பெரிதாக விரிவடைகிறது. ஒரு நல்ல விஷயமா சொல்லப்படுது. யூனிவர்சிட்டி ஹெல்த் நெட்வொர்க்கினுடைய டன் ஹவுஸ் திட்டம் தற்பொழுது 51 குடியிருப்பாளர்களிலிருந்து சுமார் 300 பேருக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. ஆரம்ப தரவுகளின்படி அங்கு குடியேறுவர்களின் ER வருகைகள், அதாவது அவசர உதவி தேவைப்பட்ட வருகைகள் 52% குறைந்ததாகவும், மருத்துவமனையில் தங்கும் காலம் 79% குறைந்ததாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லலாம். ஹெல்த் கேர் தான் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில ரொம்ப ஹெவியா அடி வாங்கினது. அதோட சேர்ந்து பல விஷயம் அடி வாங்க
3: தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படித்தான்.
0: தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி ட்ரோனோவில நிறைய பேர் இப்ப என்ன உட்பட நிறைய பேரை கவலையில ஆழ்த்துறது இந்த பெட்ரோல் வில தான். சஞ்சீவன்,
3: உண்மையாவா?
0: அதான் நாங்க கேட்டோம், ஹோல்டன் ஹில்ஸுக்கு போனா ஏதாவது லாபமா இருக்குமாஜி அப்படின்னு சொல்லி. குளோபல் நியூஸ் ட்ரோனோ சொல்லியிருந்தது, கேஸ் பிரைசஸ் தொடர்ச்சியாக உயர்ந்து வருவது ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. விலை எப்பொழுது தளரலாம் என்ற ஒரு குறித்த விவாதம் கூட இப்பொழுது நடத்தப்பட்டு வருகின்றது.
3: இன்றைய நாளிலும் சிட்டி ட்ரோனோவை பொறுத்தவரையில் நிறைய விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்வுகள் வலிமையாக நாங்கள் பேசுவது போன்று CBC-யினுடைய ரன் ஃபார் த கியூர் சண்டே நிகழ்வு வந்து ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இது கெனடியன் கேன்சர் சொசைட்டிக்கான நிதி சேகரிப்பு நிகழ்வாக இந்த மரதன் போட்டி போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. அதேபோன்று பிக்கல் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வும் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பொட்டானிக்கல் கார்டன் ட்ரோனோவினுடைய ஃபால் ராவின் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது சனிக்கிழமையிலிருந்து இந்த நிகழ்வு ஆரம்பமாகும் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஃபால் ஹோம் ஷோ இடம்பெறுகின்றது. 225 நிகழ்வுகள் இதில் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. என்கேஆர் சென்டரில் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி இருக்கின்றது. 6 வரை இது இடம்பெறுகின்றமை. ஞாயிற்றுக்கிழமை 6 வரை இது இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போ வீட்டில் வந்து நீங்கள் புதிய டிசைன் இன்டீரியர் எல்லாம் மாற்ற போறீங்க அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஃபால் ஹோம் ஷோக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பல விடயங்களே பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: இந்த குளிர்காலம் வரப்போகுது தானே, இலையுதிர் காலத்தை தொடர்ந்து அது ரொம்ப அழகா இருக்கும் சொல்லுவாங்க. கனடாக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற ஒரு காலம், அதனை தொடர்ந்து வருகின்ற குளிர்காலம். இது எல்லாத்திலையுமே வந்து நீங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எங்களுடைய பொதுவாக எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கப்படுற சேவைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ட்ரோனோ வந்து நகர் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். நூலகங்களாக இருக்கலாம், நூதன சாலைகளாக இருக்கலாம், அல்லது பூங்காக்களாக இருக்கலாம், நீங்க இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு அவர்களும் கூட இந்த மாதிரி காலங்களில் நிகழ்வுகளை நடாத்துவது வளமை. நீங்க சொன்னது போலதான், அதே மாதிரி கலையில் ஆர்வம் இருப்பவர்கள் இந்த நியூட் பிளான்ச் இடம்பெறுகின்றது இந்த வார இறுதி, அதற்கும் கூட நீங்கள் சென்று வரலாம். அதே போல இட்டோபிகோவில் ஃபால் ஃபன் ஃபேர் ஒன்று இடம்பெறுதாம். இன்று காலை 10 5 மணி வரை குடும்பங்களுக்கான ஒரு ஃபன் ஃபேராக இருக்கின்றது. ஃபார்ம் ஸ்டைல், அதாவது நகரத்தை விட்டு வெளியே போகாமலேயே ஃபார்ம் ஸ்டைல் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள்.
3: என்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான விடயம் ஒன்றை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். வழக்கமாக காலை பொழுதில் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சில் இந்த ஊக்கம் தருகின்ற கூற்றுக்கள் அல்லது நிகழ்வுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். பொதுவாக படித்த விடயங்களாக இருக்கலாம், தொழில்முனைவோருடைய கூற்றுக்களாக இருக்கலாம், அனுபவ மொழிகளாக இருக்கலாம். இப்போது பலருக்கும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், பொருளாதார ரீதியிலும் சரி அல்லது உலகத்தினுடைய எங்க நிலையிலும் சரி, அன்சர்டினிட்டி என்பது வந்து நிறைய பேருக்கு இருக்கின்ற அல்லது நிறைய பேரை வந்து ஒரு மௌனப்படுத்துகின்ற ஒரு விடயம் என்று சொல்லி சொல்லலாம், ஒரு சஞ்சலப்படுத்துகின்ற விடயமாக இருக்கும். அடுத்தது என்ன நிகழ போகின்றது, நாளைய நாள் எப்படி அமைய போகின்றது என்றால், நாளைய நாளை பார்த்து இன்றைய நாளை நாங்கள் காலம் தள்ளி நாட்களாக இருக்கின்றோம் அப்படியான ஒரு விடயம் பிடித்து நாங்கள் பேசிக் கொள்ள இருக்கின்றோம் என்றால், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை இப்பொழுது இருக்கின்ற நாட்களை பொறுத்தவரையில். அதே பொருளாதார சுமையிலிருந்து நிறைய விடயங்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட, இருக்கின்ற இந்த நிமிடத்தை வந்து இனிமையாக வாழ்ந்துவிட்டு போவதுதான் இப்போது இருக்கின்ற ஒரு பிராக்டிக்கலான லைஃப் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். எனவே கவலைப்படுகின்ற மனம் நாளை என்ன நடக்கப் போகின்றது என்பதை இன்றி தெரிந்து கொள்ள விரும்புகின்றது. அதனால் மீண்டும் மீண்டும் யோசிக்கும், திட்டமிடும், சரிபார்க்கும், நடந்ததையே நாங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சு கொண்டிருப்போம். இப்படி எல்லாமே எங்களுடைய கட்டுப்பாடு இருந்தால் தான் எனக்கு கவலை இருக்காது என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது, வாழ்க்கை அப்படி ஒரு உத்தரவாதத்தை ஒருபோதும் கொடுப்பதில்லை.
0: உங்களுக்கு மாத்திரமில்லை, யாருக்குமே கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் இந்த உத்தரவு, நீங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நீங்க நச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த நிலையற்ற தன்மை வந்து,
3: சில பேர் வெளியில சொல்லுவாங்க, சில பேர் வெளியில
0: சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் சொல்லாட்டிலும் எல்லாருக்குமே அது இருக்குது. அது வெவ்வேறு நிலைகளில் இருக்கக்கூடும். நீங்க சொன்னது மாதிரி பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய, உடல் ரீதியில் இருக்கக்கூடியும், அல்லது உள ரீதியில் வந்து இருக்க முடியும். கடலில் பயணம் செய்யும் படகிற்கு முழு பாதையும் முன்கூட்டியே தெரியாது. அது தெரிந்து கொள்வது, அடுத்த அலை எங்கே வருகிறது, அதை எப்படி கடக்க வேண்டும் என்பது, அந்த நேரத்தில் என்னென்ன நாங்கள் கடக்கிறோம்ன்றதான் அந்த பயணம் செய்கிற அந்த படகுக்கு அதனுடைய நோக்கமாக இருக்கும். வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படித்தான். எல்லா பாதைகளும் இப்பொழுதே கிடைக்காது, எல்லா பாதைகளும் இப்பொழுதே தெளிவாக உங்களுக்கு தெரியாது. சில விடயங்கள் நடந்த பிறகுதான் உங்களுக்கு புரியும். அது வந்து ஒரு விதத்தில் சுவாரஸ்யமானதும் கூட. இப்பவே எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் என்னத்தை நீங்கள் வாழுவீங்க, என்னத்தை நீங்கள் செய்வீங்க?
3: வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது,
0: பிடிப்பே இருக்காது. அதால் அமைதி என்பது அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் என்பது கிடையாது. அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எது வந்தாலும் அதை

9:40 இந்தியா பக்கம் சில இருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தாராபுரம் பிரச்சாரத்தில் மு க ஸ்டாலின் மற்றவர்களின் உடல்நிலை பற்றி பேசியது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரம் தூத்துக்குடி மீளாவிட்டன் பகுதியில் புதிதாக மதுக்கடை திறப்பதற்கு எதிராக போராடும் மக்களுக்காக பாமக இன்றும் துணியாக

0: நீக்கும் அப்படி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: அமேசான், பிளிப்கார்ட் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களை வந்து இந்தியாவிலேயும் கூட தங்களுடைய கிளைகளை அமைப்பது வழமை. இந்த நிலையில் அவர்களுடைய செக்யூரிட்டி கேமரா, அவர்களுடைய பாதுகாப்பு கேமரா தொடர்பான ஒரு ஆய்வு ஒன்று இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றது. இந்தியாவில் தேவையான அரசு அனுமதி அல்லது டெஸ்டிங் சர்டிபிகேஷன் இல்லாமல் விற்பனைக்கு வந்த செக்யூரிட்டி கேமராஸ் குறித்து அமேசான் இந்தியா மற்றும் பிளிப்கார்ட் தங்களது லிஸ்டிங்ஸை ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு மற்றும் சர்வைலன்ஸ் தொடர்பான கவலைகளும் இதற்கு பின்னணியாக இருக்கின்றன. இதை கேட்டுட்டு இருக்கிற மக்களும் வந்து, நீங்கள் செக்யூரிட்டி கேமராஸ் ஆக இருக்கலாம் அல்லது லித்தியம் பேட்டரிஸ் ஆக இருக்கலாம், எங்கே வாங்குறீங்க, உறுதிப்படுத்தப்பட்ட தரப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து வாங்குறீங்களா, இல்லாட்டி உங்களோட பாதுகாப்பு நீங்களே அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குற மாதிரி ஆயிடும். ஆகவே இதுகளை மீளவும் ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ள இருக்கிறார்களாம் இந்த அமேசானும் பிளிப்கார்ட் நிறுவனங்களும்.
0: தாவேக்காவினுடைய கூட்டணியில் வந்து பாமக இணைவதில் ஒரு சிக்கன் நிலை நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திமுக கூட்டணியில் அங்கம் வைத்த கட்சிகள் எல்லாம் இணைந்து தாவேக்கா தலைமையில் ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணியை உருவாக்கி வருகின்றன. இதில் இப்போது பாமக இணைய உள்ளதாகவும் சௌமி அன்புமணி அமைச்சராக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. இந்தியாவிற்கு பல வெற்றிகள் இப்பொழுது கிடைக்கப்பெற்று வருகின்றன. பெண்கள் ரிகர்வ் ஆர்ச்சரியில் கும்கும் அனில் மஹூட் தங்கப்பதக்கம் வென்றிருக்கின்றார். கோல்ஃபிலும் கூட பிரணவி யுஆர்எஸ் வந்து இண்டிவிஜுவலாக, அதாவது தனியே விளையாடி தங்கப்பதக்கம் பெற்றிருக்கின்றார். இந்திய பெண்கள் கோல்ஃப் அணியும் சில்வர் வெள்ளிப்பதக்கத்தினை பெற்றிருக்கின்றது. ஓட்டத்திலையும் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பி டி உஷாட்ட ரெக்கார்டையெல்லாம் இந்த முறை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க தான் சஞ்சீவன் எனக்கு விளங்கிச்சு, எனக்கு பாடவும் மேலாது ஓடவும் மேலாது என்ற உண்மையை நான் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்.
0: 9:42, 12 டிகிரி செல்சியஸ் 12 டிகிரி செல்சியஸாக கொண்டிருக்கிறது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-688-2426-7882426.
4: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
7: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எஸ்பிபி யேசுதாஸ் எல்லாம் பாடின சஞ்சீவன் குரலை வச்சு நாங்க பிடிப்போம் தானே. ஒரு காலத்துல அவங்க தான் மெயினா பாடினாங்க, உள்ளத்துக்கு போட்டி கிடையாது.
1: நல்ல ஹால நீங்க பாடல,
0: நல்ல ஹால அதான் நான் சொன்ன, பாடையலாது ஓடையலாது வாய் மட்டும்தான். ஆனா அதே மாதிரி சத்யபிரகாஷோட குரலும் கூட எங்க இருந்து கேட்டாலும் இது அவர் தான் பாடுறாரு அப்படின்னு டக்குன்னு சொல்லி பண்ண தயவு செஞ்சு அவர் தானே பண்ண,
1: அவரே தான்,
0: யாரெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. இல்ல
1: ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று வந்துட்டு முடியல,
0: அவ்வளவு ஃப்ரீயா சொல்லிட்டோமே. 9:51 டாட்டா ஃபுட் வழங்கும் விற்பனை தொடர்பான தகவல்களை இப்பொழுது அறிய இருக்கின்றோம்.
2: 100% சாய்வான ஹொண்டாடா போட் பிரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு வழங்குகின்ற விஷேட உணவருந்தை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரையிலை சாப்பாடை சோறுடன் பெற்றுக்கொள்ளலாம். இதில் சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பான் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாயிட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் நீங்கள் தாமரையிலை சாப்பாடை இன்றைய நாளில் வருகின்ற பொழுது விஷயமாக 2 இடங்களில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது போலவே டாடா பொதியை கூட பெற்றுக்கொள்ளலாம். டாடா பொதியில் குறிப்பாக 7 கறிகள் 8 பதார்த்தங்களோட டாடா பொதி இருக்கிறது. இதில் சோறு, பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிட்டங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிட்டங்காய், பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். டாடா பொதியை நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளை இன்றைய நாளில் விசேடமாக ஏராளமான கறிகள் கூட உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இன்றைய நாளில் வாழைப்பூ கேழ்வரை, கடலக்கறி, பன்னீர் கறி, சோயா டெவில், மோர்க்குழம்பு, டோஃபுல் கறியுடன் நீங்கள் 25 கறிகளையும் இன்றைய நாளில் விசேடமாக வருகின்ற பொழுது டாடா ஃபுட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் இப்போது டாடா ஃபுட் இப்போது ஸ்டோவிலும் 2வது கிளையை ஆரம்பித்திருக்கிறது. அங்கும் இதே மாதிரி 100% சைவ உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்டோவலில் 18 Ringwood Drive அமைந்திருக்கிறது. 9056404466 அழைக்க முடியும். அதுபோல 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் டே ஸ்பெஷல் கூட வழங்குகின்றார்கள். குறிப்பாக திங்கட்கிழமைகளில் 10 தோசையுடன் சட்னி சம்பல் 5.99 மட்டுமே. செவ்வாய்க்கிழமைகளில் பூட்டின் 6.99, பூரி 75% மட்டுமே. புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசையுடன் சட்னி சம்பலுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமையில் 10 இட்லி சட்னி சம்பலுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை நீங்கள் வருகின்ற பொழுது அப்பத்தை சுடச் சுட பெற்றுக் கொள்ளலாம். இதுபோல இடியப்பம் நீங்கள் $3 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிஃபில் அண்ட் பின் சந்திப்பிலும் 18 Ringwood Drive ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களிலும் ஒரே சுவையான உணவுகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 9056404446 நீங்க அழைக்க முடியும். அதுபோல இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு வழங்குகின்ற விசேட உணவுகளில் நீங்கள் வருகின்ற பொழுது 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களும் தாமரையிலை சாப்பாடே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் சோறு, சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரையிலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அதையும் தாண்டி டாடா பொதியை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டாடா ஃபுட் 100% சைவ உணவகம் மிடிஃபில் அண்ட் பின் சந்திப்பிலும் 18 Ringwood Drive ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களையும் அதே சுவையோடு உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 9056404446
3: வீக்கெண்ட்லயும் வீக்க ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: 9:54 இலங்கையை பொறுத்தவரையிலும் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நிவாலயத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்து அவ்விடத்தில் அந்த சிலையை மீண்டும் வைக்குமாறு வலியுறுத்தி இடம்பெற்று வந்த 3 நாள் தொடர் அணையா விளக்கு அமைதி வழி போராட்டம் நேற்றைய நாளில் ஐநா பதிவிட பிரதிநிதி அலுவலகத்தில் மகஜர் கையளிப்போடு தற்காலிகமாக நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதே நேரம் இந்த தியாக தீபம் திலீபனுடைய சிலையை போலீசார் எடுத்துச் செல்லப்பட்ட ரீதியில் அந்த சிலையை நீதிமன்றம் இப்பொழுது பொறுப்பேற்க மறுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சிலை தொடர்பிலான வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது போலீசாரினால் சிலையை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் அந்த சிலையை ஏற்பதற்கு அவர்கள் மறுத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
0: வடக்கில் வவுனியா மன்னர் உயரழுத்த மின்வடங்களில் அவசர திருத்த பணிகள் நடைபெறுவதால் வடமாகாணத்தின் பல பகுதிகளில் இன்று இலங்கை நேரப்படி மதியம் தொடக்கம் 6:30 வரையில் மின்தடை அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. அதேபோல் யாழ்ப்பாணத்தில் தயாரான போராட்டம் திரைப்படம் வந்து வெளியிடப்பட்டு இருக்கின்றது. அக்டோபர் 2 முதல் திரையரங்குகளில் வெளியாகி இருக்கின்றது. அதன் சிறப்பு காட்சிகள் யாழ் ரீகல் திரையரங்கிலும் கூட இடம்பெற்று இருக்கின்றது.
1: யாழ்ப்பாணத்திற்கு ஒருங்கிணைந்த நகர மற்றும் போக்குவரத்து திட்டம் அடுத்த தலைமுறையையும் கருத்தில் கொண்டு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகரித்து வருகின்ற போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் பலாலி, யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை, மானிப்பாய் உள்ளிட்ட பிரதான போக்குவரத்து பாதைகள் தொடர்பில் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் திட்டமிடல் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
0: இலங்கை மத்திய வங்கியினுடைய வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என அது தெரிவித்திருக்கின்றது. 8.75 வீதமாகவே தொடர மத்திய வங்கி முடிவு செய்து இருக்கின்றது.
1: 9:56 இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு.

0: Weekend Vibration. East FM 102.7. உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
1: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்து விட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
5: MJS Gold House
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
5: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
7: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக், நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆத்லெட்டிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72, மார்க்கம், 905-471-4000.

0: காது இறைச்சலான இசையை மட்டும்தான் தருவார் அப்படி என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட சாயப் எங்க இப்படியும் பாட்டு
1: தந்திருக்கிறார்.
0: பத்து மணி ஏழு நிமிடம். இன்னும் ஒரு புதிய மனத்தியாளர்கள் உங்களை சந்தித்துக் கொள்கின்றோம். அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையின் காலை காற்றலை 12 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் இப்பொழுது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினுடாகவும், யூடியூபில் காணொலிகளாக நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பார்த்து மகிழலாம். அதே நேரம் 4168241212 தொடர்புகளுக்கு மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: அதிகூடிய வெப்பநிலையாக 14 டிகிரி செல்சியஸ் என்று இருக்கப் போகின்றது. வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் 401 மிக மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக டிவிபியை தாண்டிய பின்னர் நீங்கள் 401 போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கு விபத்துகளும் சம்பவித்திருக்கின்றன. நோத்தியோ பகுதியில் கடும் தாமத நிலைமைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன. நீங்கள் பயணிப்பதாக இருந்தால் வாகனங்களை அவதானமாக செலுத்துங்க. இந்த கால தாமதங்களை கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் நேற்று 6% கூடியிருந்துச்சு தானே சஞ்சீவன், யாரும் பதறவானா நாளைக்கு 3% எங்களோட இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தி 1% உதவாத
0: இன்னைக்கு
1: நாங்க என்னத்த சொல்ல போறோம்னு சொன்னா, நாங்க பெரும்பாலான நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்குதானே, நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் நாங்க நினைப்போம். இப்ப பாடசாலையில படிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தா என்ன, குழந்தையா இருக்கேக்கு என்ன, அல்லது வளர்ந்து என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் எப்பவுமே நினைப்போம். இனி நடக்க போறது எங்களுக்கு எல்லாம் பயங்கரமா அந்த செப்பனிட்டு அந்த பாதையெல்லாம் எங்களுக்கு வடி பயங்கர கிளீனா தெரியணும். இந்த கூகுள் மேப்ஸ் மாதிரி இந்த ரூட்ல போய் இந்த ரூட்ல தான் நீங்க போறீங்க, இந்த டைமுக்கு போய் சேருவீங்கன்னு தெரியணும். அது கூகுள் மேப்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும், உங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. பெரும்பாலான நேரங்களில் ஒருத்தருக்கு உங்களுக்கு மாத்திரமில்ல, யாருக்கும் அடுத்து நடக்க போறது என்னன்னு தெரியாது. அவங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமோ, அவங்க போற பாதை என்ன, அவங்க சந்திக்கிற மனிதர்கள் யாரு, அல்லது அவங்க போற அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அனுபவங்கள் என்ன, அவர்கள் அனுபவிக்க போற அந்த அனுபவங்கள் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்களை நீங்கள் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த பாதை தெரியாது தான், ஆனால் என்னவாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், அதற்கேற்றாற் போல் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஆளுமையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது ஹேபிட்ஸ் ஆக இருக்கலாம், பழக்கங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இப்படிப்பட்டவர், அதாவது நீங்க அமைதியானவர், அல்லது எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவர் அப்படின்னு உங்களை பற்றி நீங்களே உங்களுக்கு நீங்க செதுக்கிக் கொள்ளக்கூடிய அந்த விடயங்கள் இருக்குத்தானே, இவை எல்லாவற்றையுமே நீங்கள் தயாராக வைத்திருந்தால் எதுவாக இருந்தாலும் உங்களால் அந்த பாதையை வந்து கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் சொல்ல போறோம். எப்பவுமே நாளைக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாளும் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை விடுத்துட்டு உங்களை நீங்கள் எவ்வாறு இன்னும் சிறப்பானவராக தயார்படுத்திக் கொள்ளலாம்ன்றதை பாருங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு என்னோட கதைக்க முடியும் மக்களே. கோட்டா முடிஞ்சது போங்க.
0: 10 மணி 10 நிமிடம்.

0: இப்படி ஒரு பாட்டை போட்டுட்டு குள்ளாலே புள்ளாலேன்னு சொல்லி வேற பாட்டு போட்டுறாதீங்க சஞ்சீவன்.
1: இது யார் யாரையோ கடிக்கிற மாதிரி இருக்கே பாய்.
0: யாரையும் இல்லை, அவங்க எல்லாம் இந்த ப்ரோக்ராம் கேட்கவே மாட்டாங்க. இல்ல நல்ல வார்த்தை இருக்கிற பாட்டா போடுங்கன்னு சொன்னேன்.
1: 10:16 இந்த வேளையில் டாடா ஃபுட் தருகின்ற நாளின் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு வழங்குகின்ற விசேட உணவுகள் இப்பொழுது 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதி, சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பைத்தங்காய், பிரட்டல், கத்தரிக்காய், குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாவக்காய், சம்பளுடன் பாயாசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாகவே வருகின்ற பொழுது டாடா பொதியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இப்பொழுது புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தாமரை இலை சாப்பாடை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இதில் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். இதில் சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பைட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், தரணைக்கிழங்கு, அத்துடன் பாயாசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாளில் விசேடமாக கறிகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வாழைப்பூ கேள் வரை, அதுடன் கடலை கறி, பனீர் கறி, சோயா டெவல், மோர் குழம்பு, டோஃபுல் கறியுடன் 25க்கும் மேற்பட்ட கறிகளை இன்றைய நாளில் விசேடமாக வருகின்ற பொழுது நீங்க டாடா ஃபுட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். டாடா ஃபுட் இப்பொழுது தங்களுடைய 2வது கிளையை ஸ்டோவிலும் ஆரம்பித்திருக்கார்கள். 18 Ringwood Drive அமைந்திருக்கிறது ஸ்டோவில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 905-640-4446 ஸ்டோவிலில் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். அதுபோல 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் டே ஸ்பெஷலி கூட வழங்குகின்றார்கள். திங்கட்கிழமைகளில் 10 தோசையுடன் சட்னி சம்பளுடன் 5.99 மட்டுமே. செவ்வாய்க்கிழமைகளில் பூட்டின் 6.99, பூரி 75% மட்டுமே. புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசை சட்னி சம்பளுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பளுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை சுடச்சுட அப்பத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இதுபோல இடியப்பம் $3 மட்டுமே. 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிஃபீல் அண்ட் பின் சந்திப்பிலும் 18 Ringwood Drive ஸ்டோபிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களிலும் ஒரே சுவையான உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் 905-640-4446 அழைக்க முடியும். இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விசேட உணவுகளை வழங்குகின்றார்கள். டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். இதில் குறிப்பாக சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பைத்தங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை இந்த நாளில் விசேடமாக 2 இடங்களும் இருக்கின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டாடா ஃபுட் 100% சைவ உணவகம் மிடிஃபில் அண்ட் பின் சந்திப்பிலும் 18 Ringwood Drive ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களையும் அதே சுவையோடு உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 905-640-4446
3: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
5: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
6: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 647-302-5748 camsonics.com.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்பரோ. PPS குரூப் இங்க்.ca.
7: Weekend East FM 102.7. It's cool.

0: 10:31, 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. 17 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. சனிக்கிழமை என் காலை காற்றில் இருக்கின்றோம். வீக்கெண்ட் விடுஞ்சா சுழித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட 20,000 அமெரிக்க வீரர்கள் குவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வகுவிரைவில் இந்த போர் முடிவடையும் அப்படின்னு சொல்லி அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 3 அன்று நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலுக்கு பிறகு ஈரான் மீது புதிய தாக்குதல்கள் நடத்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அதற்கான தயார்படுத்தல்களில் தான் இப்போது 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலை அமெரிக்கா அனுப்பியிருக்கிறது என்று சொல்லியும் கிட்டத்தட்ட கூடுதலாக இப்பொழுது 10,000 ராணுவ வீரர்களை அங்கு நிலைநிறுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.
1: அதேபோல் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் இருக்குத்தானே, அது தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கிவி நகரின் முக்கிய பாலங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. வடக்கு பாலம் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒடிசா பகுதியில் உள்ள துறைமுகத்தில் லிபேரியன் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதிலும் கூட ஒருவர் உயிரிழந்து 3 காயமடைந்து இருக்கின்றனர்.
0: இதேவேளை இந்த ஃப்ளை துபாய் விமானம் தொடர்பான செய்திகளில் இப்போது இன்றைய நாளில் சனிக்கிழமை அதிகாரப்பூர்வமான ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தினுடைய துணை விமானி கூடாரியால் பயங்கரவாத தாக்குதல் நடத்த முயன்றதாக இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமை அரசு வழக்கறிஞர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். ஒமான் நாட்டைச் சேர்ந்த ஹமாம் அல் ஹமீமி என்பவர்தான் இந்த நபர் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த புதன்கிழமை 170 மேற்பட்ட பயணிகள் பறந்து கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தமை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த ரீதியில் அந்த விமானத்தை பாதுகாத்த அடுத்த விமானியை இப்பொழுது முக்கியமாக பலரும் பாராட்டி வருகின்ற ரீதியில் துபாயினுடைய இளவரசர் நேரில் சென்று இப்பொழுது பாராட்டை தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துபாய் இளவரசர் ஷேக் ஹம்தான் இன்றைய நாளில் இந்த விமானி ஸ்மித் மச்சூரை நேரில் சந்தித்திருப்பதாகவும் அவரை நலம் விசாரித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.
1: இந்த சம்பவம் இடம்பெற்ற பொழுது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த சின்ன குறுகிய நேரத்துக்குள் சரியான முடிவு எடுக்கிறது அவ்வளவு முக்கியம். அதாவது தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னரும் பெரும்பாலான ஆட்கள் வந்து அவ்வளவுதான் போச்சுடா நாங்க இனி அப்படியே போறோம்னு விட்டுருவாங்க. ஆனா அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் எங்களோட ட்ரையை வந்து முயற்சி விட்டுறக்கூடாது என்றதில்ல. அவர் மயங்கி விழுறதுக்கு முன்னுக்கும் அந்த கதவை தட்டி இருக்கிறார். வெளியிலிருந்து ஆக்கள் வரைக்கும் அந்த கதவு திறக்காது. அவர் மயங்கி பயக்கமாக முழுமையாக சுயநிலை பெற்று விழுகிறதுக்கு முன்னுக்கு அந்த கதவு அவர் திறந்திருக்கிறார். திறந்துட்டு தான் அவர் கீழே விழுந்திருக்கிறார். விழுந்தோடனே உள் வெளியிலிருந்து ஆக்கள் வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. இதை கேட்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தானே என்று இருக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல அவ்வளவு ப்ரெஷருக்குள்ளே இருக்கும் பொழுது தான் சரியான முடிவுகளை எடுப்பது எவ்வளவு தூரம் கடினமானது என்று இருக்கும். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஊடகங்களினுடைய வலிமை வந்து நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். இப்போ இந்த அல்கரிதம் ஒன்று வந்த பிறகு சஞ்சீவன், இப்போ நீங்கள் என்ன மாதிரி காணொலிகளை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி கருத்து பிடிச்சிருக்கு, அதை வச்சு அந்த மாதிரி காணொலிகள் தான் உங்களுக்கு மீள வரும். இந்த சம்பவத்தில் வந்து நிறைய பேர் வந்து என்னதான் அந்த இந்திய விமானிக்கு வந்து தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்தாலும் ஒரு சிறிய வர்க்கம் இருக்கின்றார்கள், இல்ல இது எல்லாமே ஒரு ஃபுல் நாடகம், இப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நீங்க பாருங்க அவங்க டிவி எல்லாம் ஆஃப்ல இருக்கு, மேல பாருங்க அவங்க எல்லாரும் பேசாம சில்லா இருக்கிறாங்க சொல்லி அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி காணொலிகளை தான் மீள மீள காட்டுது. இதெல்லாம் போய் எங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க மாதிரி, இது எவ்வளவு தூரம் ஆபத்தானது அப்படின்றத ஒரு பொதுவா இருந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியக்கூடியதா இருக்கு.
0: மொத்தத்துல நீங்க எதை எதிர்பார்க்கறீங்களோ
1: அது வந்து அது தவறான விடயம் கூட செய்திகளை பொறுத்தவரையில.
0: 10:35
2: யார் பார்த்தது நெஞ்சோடுதான்.

0: எஃப்எம்ஏ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி.

0: 7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
0: 416-461-6401.
2: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 647-522-1775, kmbusiness.ca.
3: Leica Production, Subhashkaran, Pirimiyodu Vazhangum, Sigma Thirappadam. October 2-ஆம் திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் October 1-ஆம் திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
4: Sigma's an action adventure film.
5: Abba, bye marba, sulidba.
4: Filled with a lot of new fresh elements.
6: Inda soodum bodhiyum or coin oda rendu pakkam varu.
4: Like heist, treasure hunt.
7: Inoru kodi.
8: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
3: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
9: Audience ki enna theviyo adu pannu.
3: Sigma.
10: ஸ்காபரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
11: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.
12: ஈஸ்ட் FM.

0: 10:47 இந்த வேளையில் டாடா ஃபுட் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: குறிப்பாக நீங்கள் தாமரை இலை சாப்பாடு பெற்றுக்கலாம். 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதில் சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய், பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, பயிற்சங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். விசேடமாக 2 இடங்களில் டாடா ஃபுட்டின் 2 இடங்களில் பெறுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இது காத்திருக்க வேண்டிய தேவையிலே உடனடியாக வருகின்ற பொழுது நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். தாமரை இலை சாப்பாடு இன்றைய நாள் விசேடமாக நீங்கள் வருகின்ற பொழுது டாடா ஃபுட்டில் பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் டாடா பொதிய கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதில் சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கும் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. உடனடியாக வருகின்ற பொழுது நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. புரட்டாதி சனி விரதத்தின் முன்னிட்டு தான் தங்களுடைய விசேட உணவுகளை இந்த நாளில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளில் ஸ்பெஷலாக கூட நீங்கள் வாழைப்பூ, கேள், வரை, கடலைக்கறி, பன்னீர் கறி, சோயா டெவல், மோர் குழம்பு, டோஃபுல் கறியுடன் 25க்கும் மேற்பட்ட கறிகளை கூட விசேடமாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் இப்போது டாடா ஃபுட் இப்போது ஸ்டோவிலும் 2வது கிளையை ஆரம்பித்திருக்கார்கள். அங்கும் இதே மாதிரி நீங்கள் 100% சைவ உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டோவிலில் 18 Ringwood Drive அமைந்திருக்கிறது டாடா ஃபுட்டின் 2வது கிளை. 905-640-4446 அழைக்க முடியும். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் டே ஸ்பெஷல் கூட வழங்குகின்றார்கள். திங்கட்கிழமைகளில் 10 தோசையுடன் சட்னி சம்பல் 5.99 மட்டுமே. செவ்வாய்க்கிழமைகளில் போட்டியின் 6.99, பூரி 75% மட்டுமே. புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசை சட்னி சம்பலுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பலுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை சுட சுட அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இடியப்பம் $3 மட்டுமே. 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மெடிஃபில் அண்ட் பிரிஞ்ச் சந்திப்பிலும் 18 Ringwood Drive ஸ்ட்ரோவிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களும் ஒரே சுவையோடு நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். 905-640-4446 ஸ்ட்ரோவிலில் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தான் தங்களுடைய அதிவிஷட உணவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். டாடா ஃபுட் தாமரை இலை சாப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல டாடா பொதிய கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக டாடா ஃபுட் 100% சைவ உணவகம் மிடிபில் சந்திப்பிலும் 18 Ringwood ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 905-640-4446
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
0: 10:50 இப்போது மத்திய அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற சில இந்த ஃப்ளூ வோச்சர்ஸ் ப்ரோக்ராம் ஊடாக சில தரவுகள் வெளியாகி இருக்கின்றது. அமைக்காலமாக இன்ஃப்ளூயன்சாவினுடைய எண்ணிக்கையும் அதே நேரம் கோவிட்டினுடைய தொற்றினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இது செப்டம்பர் 26 வெளியாகி இருக்கின்ற அறிக்கையின்படி கோவிட்19 தொற்றுகள் என்பது 3.8% அதிகரித்திருப்பதாகவும் அதே நேரம் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் தொற்றுகள் வந்து 3.7% அதிகரித்திருப்பதாகவும் அண்மைய அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது.
3: இன்ஃப்ளூயன்சா தொற்றை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவில் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற குளிர்காலத்தில் என்ன மாதிரியான தொற்று பரவலாக இருக்குதோ அதை வைத்து தான் தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுவது வலிமை. அது மாதிரி இந்த முறையும் வந்து அதற்கேற்றார் போல் தான் தடுப்பூசிகள் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன. இதை கேட்டுட்ருக்கிறவங்க வந்து இன்னமும் நீங்கள் ஃப்ளூ ஷாட் எடுத்துக்கொள்ளலன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ளுவது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்.
0: அந்த விடயத்தோடு இன்றைய காலை பொழுதுனுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் ராஜேஷ். காலை பொழுதிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
3: பாகினி சிவபாத சுந்தரம்
0: செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களே.
3: வணக்கம் நேர்களே.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374 416-412-7374.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
2: ஒவ்வொரு
1: சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை
3: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே,
3: வானம் நமதே,
1: வானம் நமதே.
4: நன்றி சஞ்சீவா, நன்றி வாகினி. வணக்கம் நேர்களே, வணக்கம் அபர்ணா.
5: வணக்கம் நேர்களே, வணக்கம் ராஜேஷ். எப்படி இருக்கீங்க?
4: நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும் நல்ல மாதிரி நல்ல சுகமா இருக்கிறோம் ராஜேஷ். இன்று வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமின் வானம் நம்ம நிகழ்ச்சியினோட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
4: ஆமா, சனிக்கிழமை காலையில 11 மணி ஆயிடுச்சுனா எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்டர் ஃபேம் வீர நேர்களுக்கு வானம் நம்மதிக்கான டைம் அது. எல்லாருமே வந்து ரொம்ப ஆபரமா காத்துட்டு இருப்பாங்க, என்ன பாசிட்டிவிட்டி கொடுக்க போறாங்க இன்னைக்கு, அடுத்த 7 நாளுக்கு தேவையான டோஸ் எல்லாம் வாங்கிட்டு போலாம் இன்னைக்கு அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க.
5: அப்படி எல்லாருமே வந்து இப்ப ஆஜராயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ராஜேஷ்.
4: கண்டிப்பா கண்டிப்பா ஆஜராதங்களா, சீக்கிரம் ஓடி வந்து உங்க காதை வந்து கிட்ட ரேடியோ கிட்ட கொடுங்க. ஏன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு நல்ல பாசிட்டிவான நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம். அதை கேட்ட உடனே அடுத்த ஒரு வாரத்துக்கான அந்த பூஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
5: நிச்சயம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வானம் வந்து எங்களுடையது, அதே போன்று இந்த நேரம் வந்து எங்களுடையது, இந்த இசையும் வந்து எங்களுடையதாக இருக்க வைக்க வானம் நமதையும் எங்களுடையதானே.
4: கண்டிப்பா, எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். சரி, டொரண்டோல இன்னைக்கு வெதர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிபிக்கல் ஒரு ஃபால் வெதர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதை விட வார்மா தான் இருக்குது. அப்பப்ப காத்தடிக்கிறது மட்டும் இன்னும் கொஞ்சம் குளிர் வருது. 14 டிகிரி செல்சியஸ் ஆனா உடல்நிலை பாத்தீங்கன்னா 13 இருக்குது. ஆனா இன்னைக்கு அதிகபட்சமா 17 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
5: அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% குறைவடைய போன்றது.
4: ஈஸ்ட் எஃப்எம் கனெக்ட் பண்றதுக்கு நீங்க 416-824-1212 போன் பண்ணலாம், இல்லனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அதுக்குமே நீங்க இமெயில்ஸ் அனுப்பலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லயும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழோட பேஜ்ல இயங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல்லயுமே உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட பிரத்யேகமான நிறைய கண்டென்ட் வந்துட்டு இருக்குது.
5: நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதே இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நீங்களும் 1 மணி வரை எங்களோட அப்படியே இணைந்திருங்க. நாங்களும் ஏராளமான பாசிட்டிவான விடயங்களை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
4: ஆமா, அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் எஃப்எம் நீங்க எங்க இருந்தும் கேட்கணும்னா ஈஸ்ட் எஃப்எம் .ca அப்படின்ற இணையதுக்கும் போகலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: தேங்க்ஸ் பா.
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்கார்பரோ. 416-321-7555. 11:08 கேட்டுறீங்க வீக்கெண்ட் ஸ்டெஃபமில். வானம் நம்மதே, மலை ஏறுறது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுலயும் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாம, அந்த கிளைமேட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு உயிரை காப்பாத்தி இருக்காரு ஒரு மனுஷர். அதுவும் வந்து நம்ம ஊருக்கார், கனடாக்காரர். அது என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம விரிவாக பார்க்க
2: போறோம். அதே தான் ராஜேஷ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நடக்கிறதே எவ்வளவு கஷ்டமா இருக்குது என்ன.
1: ஆமா,
2: அதுல வேற மலையேறி இந்த மாதிரி ஒரு 24 இது பெரிய ஒரு சாகசமாக பார்க்கப்படுகின்றது. அதுலயும் பார்த்தீங்கன்னா இங்க பக்கத்திலேயே தான் பிரிட்டிஷ் கொலம்பியால தான் இந்த விஷயமே நடந்திருக்கிறது. அதை பற்றி நாங்கள் உங்களோடு பகிர்ந்துள்ள போன்றோம். ஆகவே தொடர்ச்சியாக எங்களோட வீக்கெண்ட் ஸ்டெஃபமினோட இணைந்திருக்கிறது.

0: பதினோரு மணி 13 நிமிடம் கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல். வானம் நமதே. இப்போ டாடா ஃபுட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: 100% சைவானவங்க டாடா போட் புரட்டாதிசனி விரதத்தை முன்னிட்டு வழங்குகின்ற விஷேட உணவுகள் இந்த நாளில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த நாளில் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தாமரை இலை சாப்பாடில் குறிப்பாக சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய், பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, பாய்ச்சங்காய், பிரட்டல், பாவக்காய் சம்பல், கரணை கிழங்குடன், பாயாசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது போலவே டாடா பொதியை பெற்றுக்கலாம். டாடா பொதி குறிப்பாக 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் பெற்றுக்கொள்ளலாம். இதில் குறிப்பாக சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பைத்தங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயுடன் நீங்கள் டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க வேண்டிய தேவையிலே, உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் டாடா போட் இப்போது ஸ்டோவிலும் 2வது கிளை ஆரம்பித்திருக்கார்கள். அங்கும் இதே மாதிரி 100% சைவ உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்டோவிலில் 18 ரிங் போட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா போட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு கூட விஷேட கறிகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக வாழைப்பூ கேள் வரை, கடலைக்கறி, பன்னீர் கறி, சோயா டெவில், போர்க்குழம்பு, டோஃபுல் கறியுடன் 25 மேற்பட்ட கறிகளை கூட நீங்கள் விஷேடமாக 2 இடங்களில் வருகின்ற பொழுது நீங்கள் டாடா ஃபுட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் டே ஸ்பெஷல் கூட வழங்குகின்றார்கள். திங்கட்கிழமைகளில் 10 தோசையுடன் சட்னி சம்பல் 5.99 மட்டுமே. செவ்வாய்க்கிழமைகளில் பூட்டின் 6.99, பூரி 75% மட்டுமே. புதன்கிழமைகளில் மசாலா தோசை 5 டாலர் மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசை சட்னி சம்பலுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சாம்பலுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை அப்பத்தை சுடச்சுட பெற்றுக்கொள்ள முடியும். இடியப்பம் $3 மட்டுமே. 100% சைவானோ டாடா ஃபுட் மிடிஃபில் அண்ட் பின் சந்திப்பிலும் 18 ரிங் போட் டிரைவ் ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களிலும் ஒரே சுவையோடு 100% சைவ உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக ஸ்டோவிலில் 905-640-4446 அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். புரட்டாதிசனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விஷேட உணவுகளை வழங்குகின்ற டாடா போதியை பெற்றுக்கொள்ளலாம். முதல் 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோலவே 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை கூட நீங்கள் வருகின்ற பொழுது டாடா ஃபுட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கரணை கிழங்குடன் பாயசம், வடை, மோர், மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாடா ஃபுட் 100% சைவானோகம் முடிப்பில் அன்பின் சந்திப்பிலும் 18 ரிங் போட் டிரைவ் ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களும் ஒரே சுவையோடு நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். 905-640-4446
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
3: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோரி இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
4: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சன் ஆலப்ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல்முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: வீக்கெண்ட் வைப்ரேஷன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
9: ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அன்பே ஓசேலே நீ முன்னே நடக்கையிலே கையாட்டி அழகிதடி

0: கட்டிட்டு சொந்தமா சுருத்தா கால்ல ஓட்டுன கரச காட்டுமண்ணா, சேலையில ஓட்டுன செவ காட்டுமண்ணா, அவனா இவனா ஆத்தரமா என் வீட்டு
1: மூஞ்சிய பேத்துற தள்ளி டை கூப்பிடுறாவளா.

0: 11:24 நல்லா குத்தா போட்டு இறக்கிட்டு அது சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சின்ன பொண்ணு.
1: அதேதான், இந்த வாரம் எப்படி போச்சு அப்படி என்பதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏன்னா ராஜேஷ், இந்த வீக்கெண்ட் எப்படி போகுது என்பதுதான் முக்கியம். அதுக்காக தான் நாங்க வந்து நம்பிக்கை தர நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறோம்.
0: ஆமா, அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு சாகச செயலை புரிஞ்சிருக்காரு. வெறும் 24 வயதான ஒரு இளைஞர், அதுவும் ஒரு முதியவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு.
1: ஆமா, அது என்ன விஷயம் இங்கே என்று பாத்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பிரிட்டிஷ் கொலம்பியாவில தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 24 இளைஞர் ஒருவர் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி மலையேறி 75 முதியோர் ஒருவரை காப்பாற்றியிருக்கிறாராம். மேத்யூ கிளார்க் தன்னுடைய பயணத்தை ஏற்கனவே முடித்திருந்த பொழுது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கோவிச்சன் வலையில் உள்ள ப்ரிவஸ்ட் மலையில் 75 ஸ்டீஃபன் தனது ஹேங்க்லைடரை ஒரு மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாக்கி விட்டார் என்ற செய்தியை ரேடியோவில் வந்து அவர் கேட்டிருக்கிறார். 2585 உயரமுள்ள மலையின் உச்சிக்கு கீழே சுமார் 200 தூரத்தில் ஸ்டீஃபன் அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய நிலைமை நாளுக்கு நாள் ஆபத்தானதாக மாறிக்கொண்டே இருந்திருக்கிறது.
0: ஆமா, ஏன்னா ஒரு ஒன்று வந்து வயது 75 ஆயிடுச்சு அவருக்கு. அவர் வந்து 200 பள்ளத்தில் அது மாதிரி தொங்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் வந்து அவருக்கு நிறைய அடியும் ஏற்பட்டுச்சு, ஏற்கனவே நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு, எலும்பு முறி ஏற்பட்டிருக்கு, காலில் குறிப்பாக வந்து பெரிய அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூளையிலையுமே வந்து நல்ல ஒரு இடிபட்டிருக்கு. இதுக்கெல்லாம் மேலே அது மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்குதுன்றது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ட்ராமா வந்துடும், அதுக்கப்புறம் ரொம்பவும் சீரியஸான கண்டிஷன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்கியூ டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து ரீச் பண்ணவே முடியல. எப்படி போகிறது, எப்படி மாதிரி பிளான் பண்ணுறதுனே அவங்களுக்கும் எதுவும் ஒன்றும் பிடிபடலை. அந்த சமயத்தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூஸ் வந்து நம்ம மேத்யூ கிளார்க்கு போயிருக்கு. அவரோட வந்து அதுவும் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட் பண்ணுவார் போல இருக்காது. பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்தவுடனே எனக்கு இந்த மலையை பற்றி தெரியும், நான் வந்து போய் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவர் நார்மலாகவே வந்து ஒரு லாஸ்ட் 3-4 இந்த மவுண்டனியரிங் அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுறது, அதுக்கெல்லாம் வந்து சேஃப்டியான நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு அது பாதுகாப்பு தான் போவாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தா அவர் அதெல்லாம் கொண்டு வரல, இருந்தாலும் வந்து போதும் நான் வந்து உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அப்படியே தன் வெறும் உடம்பை மட்டுமே வெற்று உடம்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த இடுக்கில் போய் கொஞ்சமும் பயப்படாமல் போய் அவருடைய 75 அந்த முதியவரை மீட்டு கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் 3 அந்த ரெஸ்கியூ டீம் வந்து ஹெலிகாப்டரில் வந்து அவங்களை கூட்டு போகிற வரைக்கும் கூடவே இருந்து அவர் உயிரை காப்பாற்றிருக்காரு. ஆனால் பல வாரங்கள் கழித்து தான் வந்து அவருக்கு எல்லாமே குணமாயி மறுபடியும் திரும்பி வந்திருக்காரு.
1: ஆனால் கிட்டத்தட்ட 8 வந்து மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் சொன்னது போன்றுதான் மூளை அதிர்ச்சி, அது மட்டுமல்லாமல் உடைந்த விலா எலும்புகள், முறிந்த மணிக்கட்டு இப்படி என்று ஏராளமான காயங்கள், அது மட்டுமல்லாமல் முழங்காலில கூட இவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இவர் வந்து 8 மருத்துவமனையில் இருந்திருக்கிறார். அதன் பின்னர் மீண்டு நல்லபடியாக வீடு திரும்பி இருக்கின்றார்.
0: ஆமாம், டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த டைமில் காப்பாற்றலை அப்படின்னா அவர் இந்த நிலைமைக்கு இப்போ இருப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டைம்லி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவருக்கு கனடாவிலேயே ஒரு புகழ்பெற்ற விருதான கார்னகி மெடல் அப்படின்ற ஒரு விருதை கொடுத்து அவர் கௌரவிச்சிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக வந்து அவர் பொருத்தமான, இதுவுமே கூட இன்னுமே கூட நிறைய விஷயங்கள் அவருக்கு பண்ணலாம். அந்த அளவுக்கு தன் உயிரையும் பொருட்படுத்தாது மற்றவர்களோட காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இறங்கி இந்த வேலையை செஞ்சிருக்காரு.
1: 24 மேத்யூ தான் இந்த செயலை வந்து செய்திருக்கிறார். இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் அங்காங்கே உலகத்தில் இருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன் 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி.
4: உங்களுக்கு Audi 2026 A3 கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்டு

0: காலை 11:42 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் டாடா ஃபுட்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
1: 100% சைவான டாடா ஃபுட் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு மாபெரும் குறிப்பாக விஸ்வடவுணவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்க வருகின்ற பொழுது இன்றைய நாளில் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். 10 கறைகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். இதில் சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய், பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிட்டங்காய், பிரட்டல், பாவக்காய் சம்பல், கரணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, உடனுக்குடன் நீங்கள் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது போலவே டாடா பொதியை கூட நீங்க பெற்றுக்கலாம். டாடா பொதியில் குறிப்பாக 7 கறிகள் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பயிட்டங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாளில் புரட்டாதி சனியை முன்னிட்டு கூட அவர்களுடைய ஸ்பெஷலாக நீங்கள் வாழைப்பூ, கேள், வரை, கடலைக்கறி, பன்னீர் கறி, சோயா டெவல், மோர்க்குழம்பு, அதுடன் டோஃபுல் கறியுடன் 25க்கும் மேற்பட்ட கறிகளையும் கூட நீங்க விஷயமாக வருகின்ற பொழுது நீங்க டாடா ஃபுட்டில் பெற்றுக்கொள்ளலாம். புரட்டாதி சரி சனி விரதத்தை முன்னிட்டு விஷயமாக உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக டாடா ஃபுட் மிடிசில் அண்ட் பிஞ்சந்திரிலும் இஸ்ரோவிலும் அமைந்திருக்கிறது. இஸ்ரோவிலில் இப்பொழுது 2வது கிளை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கார்கள். 18 ரிங்வுட் டிரைவில் அமைந்திருக்கிறது இஸ்ரோவிலில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரோவிலுக்கான தொலைபேசி இலக்கம் 905-640-4446 அழைத்தும் கூட நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல 100% சைவான டாடா ஃபுட் டே ஸ்பெஷல் கூட வழங்குகின்றார்கள். குறிப்பாக திங்கட்கிழமைகளில் 10 தோசையுடன் சட்னி சாம்பல் 5.99 மட்டுமே. செவ்வாய்க்கிழமைகளில் புரோட்டீன் 6.99, பூரி 75% மட்டுமே. புதன்கிழமைகளில் மசாலா தோசை 5 டாலர் மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசை சட்னி சம்பளுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பளுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை அப்பத்தை சுடச்சுட பெற்றுக்கொள்ளலாம். இடியப்பம் 3 டாலர் மட்டுமே. 100% சைவோனகோன் டாடா ஃபுட் மிடிஃபில் அண்ட் பிஞ்ச் சந்திப்பிலும் 18 ரிங்போ டிரைவ் ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களையும் ஒரே சுவையோடும் நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் டாடா ஃபுட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு நீங்கள் வருகின்ற பொழுது தாமரை இலை சாப்பாடு 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களும் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலவே 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா ஃபுட்டியை பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் இப்போது இஸ்ரோவிலில் தங்களுடைய 2வது கிளையை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸ்டோவிலில் 18 ரிங்போ டிரைவில் அமைந்திருக்கிறது. அதுபோலவே மிடிஃபில் பிஞ்சத்தில் நீங்கள் வரலாம் டாடா ஃபுட் 905-640-4446.

0: பதினோரு மணி 48 நிமிடம். கையளவு நெஞ்சத்திலே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கையளவு நெஞ்சத்துல தான் எவ்வளவு அன்பு ஆசை எதிர்பார்ப்பு அதெல்லாம் இருக்கு. அந்த ஒரு விஷயம் மூலமா தான் இந்த உலகம் இனிமே இயங்கிட்டு இருக்கு. அதை வந்து நிரூபிக்கிறதுக்காக ஒரு சூப்பரான சம்பவம் ஒன்று புளோரிடால நடந்திருக்கு, அதை பத்தி பேச போறேன்.
1: ஆமாம், இந்த புளோரிடால என்ன சம்பவம் என்று கேட்டீங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு முன்பு படுகாயமடைந்த ஒரு 3 வயது சிறுமி, இவர் வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விபத்துக்கு புளோரிடா அந்த ஒரு விபத்து காரணமாக இந்த 3 வயது சிறுமி வந்து படுகாயம் அடைந்திருக்கிறார். அதற்கு புளோரிடா தீயணைப்பு வீரர்கள் குழு ஒன்று அங்கே விரைந்து வந்து அந்த சிறுமியை வந்து காப்பாற்றியிருக்கிறார்கள். சரி, வளமையா வந்து ஒரு தீயணைப்பு வீரர்கள் வந்து ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டால் அங்கே இருப்பவர்களை காப்பாற்றிவிட்டு தங்களுடைய வேலையை பார்த்துக்கொண்டு சென்று விடுவார்கள். ஆனா இங்கதான் ஒரு விஷயமே இருக்குது ராஜேஷ். இந்த தீயணைப்பு வீரர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால், அதன் பின்னர் இந்த 3 வயது சிறுமியினுடைய பிறந்த நாளுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நேரடியாக வருவார்களாம். வந்து அந்த பிறந்த நாளை அந்த சிறுமியோடு சேர்ந்து கொண்டாடி தாங்கள் காப்பாற்றிய அந்த சிறுமி வளர்வதை வந்து அவர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: ஆமா, 3 வருஷமா அந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. லீலா அப்படின்ற அந்த சின்ன பொண்ணு தான் தெருவுல வந்து ஒரு ட்ரக்கு இல்ல கார்ல வந்து அடிபட்டு பாவம் அப்படி கிட்டத்தட்ட உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கிறாங்க. கோமா போயிட்டாங்க உடனே. அவங்க அந்த நீங்க சொன்ன அந்த தீயணைப்பு கூட வரும்போது பார்க்கும்போது அவங்க அம்மா பமீலா அப்படின்றவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு, ஒரு தாய் வந்து என்ன கஷ்டம் எதிர்பார்க்க முடியும் அதுக்கு மேல லைஃப்ல இல்லையா, தன்னுடைய சொந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்றதும் அழுது கூறுகள் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தீயணைப்பு துறையினர் வந்து சரி, இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கூட நின்று ஒரு நிமிஷம் பொறுமையா ப்ரே பண்ணி ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை, ஏன்னா அந்த பொண்ணு இருந்த கண்டிஷன் அப்படி பலத்த காயம் நினைவே இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட போய் சேர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரு பேரண்ட் வந்து, ஒரு பேரண்டா என்ன எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே, அந்த விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போனவனே டாக்டர் சொல்லியிருக்காரு, இல்லை உங்க பொண்ணு வந்து ஸ்டேபிள் ஆயிட்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த தீயணைப்பு குழுவுக்கும் அந்த ஃபேமிலிக்குமே வந்து ஒரு பலத்த ஒரு தொடர்பு, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் ஏற்பட்டுருக்கு. ஒவ்வொரு பர்த்டேக்கும் கிறிஸ்மஸுக்கும் ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்டுக்குமே வந்து இந்த தீயணைப்பு டீமே வந்து அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக கிராஸ் அப்படின்ற கிராஸ் அப்படின்ற லியூட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருமே வந்து அதே மாதிரி அவங்களுமே வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. அவர் வந்து தன்னுடைய கெரியரில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறார், எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறார். அவங்களுமே வந்து அந்த பொண்ணும் சரி அவங்க அம்மாவும் சரி இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் மேலே அந்த கிராஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னும் 30 வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் தான் முதல்ல இருப்போம், அதுக்கு முன்னாடியே அந்த கல்யாணம் பண்ண போகிற பையன் வந்து சரியான பையனா அப்படின்னு நாங்கள் தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணி சொல்லுவோம்.
1: ஆமாம், அதையும் நாங்கள்
0: விசாரித்து சரியா சரி இல்லை ஆமாம்
1: சொல்லுவோம் அப்படி என்று கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் அங்கங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவற்றை அடையாளம் அறிந்து கண்டுபிடிச்சு கொண்டு வர்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நம்பி இருக்கிறது என்ன ராஜேஷ்.
0: ஆமாம், கண்டிப்பாக அந்த வகையில் இன்னுமே நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேச போறோம். தொடர்ந்து கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது வானம் நமதே.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி
1: 6472680 மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபிக்கு விண்ணப்பிக்கவில்லையா? பிஎஸ்ஆர்வி டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388
2: சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
3: Sigma's an action adventure film.
4: Appa, bayamar ba, solid ba.
3: Filled with a lot of new fresh elements.
5: Indha soodum bodhiyum or coin oda rendu pakkam mari.
3: Like heist, treasure hunt.
6: Inoru kodi.
7: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ san thana neenga?
2: உங்கள் பேராதரவுடன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
2: சிக்மா.
9: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
10: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.

0: 102.7.
1: Saturday noon. Retro tune on Vanam Namade. Vanam Namade.

0: இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே. வானம் நமதே. நேரம் தான் பகல் 12:04. கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மேல் வானம் நமதே. சொல்லிட்டு இருக்கும் போதே 12:05 ஆயிடுச்சு.
1: சரி, இப்ப என்ன செய்யலாம் ராஜேஷ்?
0: என்ன செய்யலாம்? மறுபடியும் ஏதாவது வெதர்ல சேஞ்ச் இருக்கா? டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கா?
1: இருக்கா? ஏன்னு பாத்தீங்கன்னா டொரண்டோல வந்து இப்பொழுது 15 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 14 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் இருப்பின் விலை இன்று நள்ளிரவு 3% குறைவடைய போகிறது அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: இன்னைக்கு எவ்வளவு? 6-7 கூடிச்சு.
1: நேற்று இரவு, அதாவது இன்று காலையில வந்து 6% கூடிச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா இன்று நள்ளிரவு 3% திருப்பி குறைவடைய,
0: இன்னொரு 3% குறைஞ்சாதான் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பும்.
1: இதை விட இன்னும் குறையணும்.
0: ஆமா, அதுதான் கரெக்ட் தான். எங்கேயோ முச்சாணி கொம்புக்கு போயிடுச்சு, அதை இறக்கி கூட்டு வரணும். சரி, சீக்கிரம் கூட்டு வரணும் நம்பிக்கையோட. ஈஸ்ட் எஃப்எம் நீங்க உலகத்துல எந்த மூலையிலிருந்தும் கேட்கணும் அப்படின்னா eastfm.ca போகலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு 416-824-1212 இல்லைனா eastfm102.7@gmail.com தொடர்ந்து கேளுங்க. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது வானம் நமதே.

0: சிலம்பரசன் ஆண்ட்ரியாவும் நோ மணி நோ ஹனி, பணம் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நம்பிக்கை தொடர்புடைய விஷயங்கள், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு சூப்பரான நிகழ்ச்சி ஒன்று வரப்போகுது. அது வந்து ஒரு ஒரு நல்ல மனிதரை பற்றி பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி
1: நிறைய நல்ல மனிதர்களை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் மாலம் நமது நிகழ்ச்சியினோடாக. அந்த மாதிரி தான் இதுவும் நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு நம்பிக்கை தருகின்ற நல்ல விஷயமாக தான் இருக்கிறது. அதற்கு முதல் நாங்கள் டாட்டா ஃபோர்ட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: 100% சைவான டாடா ஃபோர்ட் பிரட்டாதீஸ் அனைவரத்தை முன்னிட்டு தங்களுடைய விஷேட உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் நீங்கள் வருகின்ற பொழுது குறிப்பாக தாமரை இலை சாப்பாடை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக 10 கறைகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக் கொள்ளலாம். இதில் சோருடன் தருப்பு கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, குசக்காய் பால் கறி, கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பயிற்றங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கருணைக்கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது போலவே டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். 7 கறைகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் குறிப்பாக சோருடன் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாளில் புரட்டாதீசனி விரதத்தை முன்னிட்டு கூட விசேட கறிகளையும் கூட தருகின்றார்கள். வாழைப்பூ, கேழ்வரை, கடலைக்கறி, பன்னீர் கறி, சோயா டெவல், மோர்க்குழம்பு, டோஃபல் கறியுடன் 25 மேற்பட்ட கறிகளை கூட இன்றைய நாளில் விசேடமாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். டாடா ஃபுட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 100% சைவான டாடா போர்ட் இப்போது ஸ்டோவிலும் இரண்டாவது கிளை ஆரம்பித்திருக்கிறது. அங்கும் இதே மாதிரியான உணவுகளை நீங்கள் 100% சைவ உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். 18 ரிங் வூ டிரைவ் ஸ்ட்ரோவிலில் அமைந்திருக்கிறது. அதற்கான தொலைபேசி இலக்கம் 905-640-4446. அதுபோல 100% சைவோன டாடா ஃபுட் இப்பொழுது டே ஸ்பெஷல் கூட வருகின்றார்கள். திங்கட்கிழமைகளில் 10 தோசையுடன் சட்னி சம்பல் 5.99 மட்டுமே. செவ்வாய்க்கிழமைகளில் போட்டின் 6.99, பூரி 75% மட்டுமே. புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசை சட்னி சம்பலுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பலுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 முதல் 8 வரை நீங்கள் சுடச்சுட அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இடியப்பம் $3 மட்டுமே. 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிஃபீல் அண்ட் பின்ச் சந்திப்பிலும் 18 ரிங் ரோட் டிரைவல் ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. இரண்டு இடங்களிலும் ஒரே சுவையான உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 905-640-4446. புரட்டாசனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விசேட உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல நீங்கள் 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களோடு டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். டாடா ஃபுட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நினைப்படுத்துகிறோம், டாடா ஃபுட் ஸ்டோவிலும் தங்களுடைய கிளை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கார்கள். டாடா ஃபுட் 100% சைவானுமுகம் மெடிபில் அண்ட் பிச் அந்தப்பிலும் 18 ரிங் போட் டிரைவ் ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. இரண்டு இடங்களிலும் ஒரே சுவையோடு நீங்கள் உணவுகளை பெற்றுக் கொள்ளலாம். 905-640-4446.
3: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: சந்தஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
7: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
8: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421. 416-626-8421. உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482, லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
9: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
10: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலைக்குறிப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: நேரம் நண்பர்கள் 12:22 வீக்கெண்ட் லிஸ்ட் எஃப்எம்எல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நம்பிக்கை தருகின்ற நல்ல விடியம் இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்றால், பஃபலோ நியூயார்க்கில் இருக்கின்ற ராஸ்பல் பார்க் கேன்சர் சென்டரில் ஜான், இவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வாலட்டாக பணிபுரிந்து வருகின்றார். அவர் அந்த மருத்துவமனைக்கு வருகின்ற ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு சிறிய ஊக்கம் ஒன்றை அளித்து வருகின்றார். அதுவும் அவர்கள் மருத்துவமனைக்குள் நுழைவதற்கு முன்னரே இந்த சிறிய ஊக்கத்தை அளித்து ஒரு சிறிய புன்னகையுடன் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கின்றாராம் இந்த ஜான் என்கின்ற மருத்துவமனை உதவியாளர். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஷ், சில சமயங்களில் ஒரு கடினமான நேரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துபவர் மருத்துவரோ செவிலியரோ அல்ல. சில வேளைகளில் புன்னகையுடன் வெளியே காத்திருக்கும் நபராக கூட இருக்கலாம். சில சந்திப்புகள், சிகிச்சைகள் மற்றும் கடினமான உரையாடல்கள் இந்த புற்று நோய் மையத்திற்கு செல்லும் மக்களுக்கு சில ஊக்க வார்த்தைகள் யாரும் நினைப்பதை விட அதிக அர்த்தத்தை கொடுக்கும் அப்படி என்று கூட சொல்லலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க நிறைய ஸ்பெஷல் நம்ம ஊர்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிருப்பீங்க, ஏதாவது டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பீங்க, ரிசல்ட் வெயிட் பண்ணிருப்பீங்க. உங்களை பார்க்கும்போதே தெரியும், பார்த்துட்டு தெரியும் முகத்தில், ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும் இது மாதிரி ஏதோ பாவம் எங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்படியே எல்லாம் பேசி கொடுத்து அவங்க சொல்லுவாங்க, ஓ இதுவா, இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க, எனக்கும் இது மாதிரி தான் ஆயிடுச்சு, இல்லாட்டி எங்கள் வீட்டில் அது மாதிரி ஒருத்தருக்குதாச்சு, அவர் ஒரு வாரத்தெல்லாம் சரியாக போயிடாரு அப்படின்னு அவங்க ஒரு வாரத்தை சொன்னால் போதும், அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ரிசல்ட் என்ன போதும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஓ இப்படி நடந்திருக்கா, பிரச்சனை கிடையாது அப்படின்னு அப்பயே வந்து மனசில் ஆகிட்டோம். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி, ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, அவர் யாருமே பண்ணத்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன மனிதர்கள் செய்கிற விஷயமே பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன அந்த வேலையை, அவர் வேலையினா என்ன பண்ணுவாங்க, கார் வந்தவொடனே அந்த வாங்கிட்டு காசு சாவி வாங்கிட்டு நான் பார்க் பண்ணிடுறாங்க, திரும்பி வரும்போது கார் எடுத்து வந்து கொடுக்கணும் இல்லையா. ஆனால் அவர் அதெல்லாம் போயிட்டு ஒரு ஸ்டெப் மேலே போய், ஏன்னா அந்த இடம் அப்படி, அந்த ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அப்படின்னா உள்ள வரும்போதே அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் அவருக்கு. ஸோ அந்த சமயத்தில் அவங்கள அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு சேர பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் சின்ன சின்ன விஷயம் சொல்லுவார் ஒருத்தர். எஸ்பெஷலி ஒரு லேடி வந்தப்போ பார்த்துருக்காரு, அவங்க பார்க்கும்போதே தெரிஞ்சதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ரொம்ப சோகமாக இருந்துருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருக்காரு, கேன் ஐ ஆஸ்க் யூ ஃபார் அ ஃபேவர் அப்படின்ட்டு. அவங்க உடனே என்ன, பரவாயில்ல கேளுங்க சொன்னவொடனே, யூ ஹேவ் யுவர் செல்ஃப் அ குட் டே ஃபார் மீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு உடனே சிரிப்பு வந்துச்சு, நீங்கள் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் எனக்காவது ஒரு நல்ல நாள் நீங்கள் வந்துருக்கணும்னு சொன்னோடனே அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேச பேச, ஏன்னா எவ்ரி வீக் வருவேன் நான், பேச பேச அவரோட அந்த பாசிட்டிவிட்டி எனக்குமே வந்துருச்சு,
1: நம்ம மைண்ட் செட் தான் முக்கியம் சொல்கிறாராம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை தொடர்ச்சியாக ஊக்கமளித்துக் கொண்டே வந்திருக்கிறார். உன்னால் முடியும் அப்படி என்று கூட ஒவ்வொரு நாளுமே அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் உங்கள் மனநிலை தானாகவே மாறிவிடும். இதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுடைய மனநிலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, நீங்க சொன்னது போன்று தான் ராஜேஷ், அப்படியே தானாகவே மாறிக்கொண்டே வரும்.
0: ஆமா ஆமா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், இவங்க ஒன்று ரெண்டு பேர் மட்டும் இல்லை, பார்க்குற ஒவ்வொருத்தருக்கிட்டமே இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்காக கூட இருந்திருக்காரு அவர். ஏன்னா இந்த சின்ன சின்ன சமயத்தில் அவங்க கொடுக்குற பாசிட்டிவ் தான் முக்கியம். அதே மாதிரி இன்னொரு பெண்மணி வந்து அவங்ககிட்ட ரெகுலராக அந்த மாதிரி செக்கப்புக்கு போயிட்டு இருக்கும்போது இவரோட என்கவுண்டர் நடந்திருக்கு. அவருக்கு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, இவர் வந்து பஃபலோ பில்ஸோட ஃபேன், பஃபலோ பில்ஸ்ன்றது ஃபுட்பால் டீம் அங்கே நியூயார்க்கில். ஸோ அவரோட கனவு என்ன அப்படின்னா, எப்படியாவது ஒரு கேமாவது நான் நேராக போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்திருக்கு. அதுவும் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி விஷயத்த. அப்புறம் இவங்க வந்து நம்ம இவ்வளோ பண்ணுறாரு, இவருக்கு எதாவது நம்ம திருப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஒர்க் பண்ணுற அந்த கலீக்ஸ்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஐபி டிக்கெட் மாதிரி கொடுத்து, ஒரு பிளேயர் சைன் பண்ண ஜெர்சிலாம் கொடுத்து, நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் அப்படியே ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, நான் இது மாதிரி எதிர்பார்த்தலாம் எதுவும் பண்ணல, என்னோட வேலை வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் மூலமாக மற்றவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறது, ஒரு சர்வீஸில் இருக்கிறது தான், எனக்கு திருப்பி ஏதாவது வந்தால் பரவாயில்ல, வரலனாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போறாரு.
1: ஆமா, தான் மக்களுக்கு சேவை செய்கின்றேன், அதுதான் என்னுடைய பணி அப்படி என்று அவர் எல்லோருக்குமே தெரிவித்திருக்கின்றார்.
0: ஆமா. ஸோ அந்த மாதிரி ஜான் ஏவரி மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த உலகம் வந்து இன்னுமே வந்து அழகா ரொம்ப பாசிட்டிவா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைவுபடுத்திட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது வானம் நமதே.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் வாழ்க்கை செலவு உயர்வினை சமாளிக்க உதவும் வகையில் மத்திய அரசினால் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கான அனுகூல தொகை வரும் திங்கட்கிழமை வைப்பிடப்படுகிறது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட மில்லியன் கணக்கான மக்கள் இதனால் பயன்பெறவுள்ளார்கள்.
3: தமிழ்நாட்டில் தாராபுரம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தாவேக பெண் வேட்பாளரை உருவக்கேலி செய்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் ஆபாச பேச்சுக்கள் அடுத்தடுத்து சர்ச்சையாகியிருந்தன. இந்நிலையில் திமுகவில் வளர்க்கப்படும் ஆபாச நதியையும் வன்ம நதியையும் உருவாக்குவதே ஸ்டாலின் தான் என்பதற்கு உருவக்கேலி பேச்சின் மூலம் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார்.
2: இலங்கையில் இனவாதத்தை தூண்டி அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சிகள் இடம்பெறுவதாக அம்பாறை நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இனவாத மோதல்களை ஏற்படுத்தும் சதித்திட்டங்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போடும் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165085052
3: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் ஃபோன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426 416-788-2426
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
8: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்சஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. நவம்பர் 5 முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
0: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 eastfm.ca.
9: ஏன்டா அழுகுற?
10: அவளை காணுமேடா.
9: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
10: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது

0: பழம்
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம்,

0: 12:46 கேட்டுக்கிறோம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் வானம் நமது டாட்டா ஃபுட் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: 100% சைவானவன் டாடா ஃபுட் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு இன்றைய நாளில் விஷேட உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். இதில் 10 கறைகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். இதில் சோறுடன் பருப்பு கீரை மரவள்ளி பூசணி பீட்ரூட் கறி சுரக்காய் பால் கறி கத்தரிக்காய் குழம்பு வண்டிக்காய் குழம்பு பயிற்றங்காய் பிரட்டல் பாமக்காய் சம்பல் கருணைக்கிழங்குடன் பாயாசம் வடை மோர் மிளகாய் வடகம் அப்பளம் ரசம் தயிர் ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் இன்றைய நாளில் விஷேடமாக புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளை குறிப்பாக டாடாபொதி, அதாவது டாடாபொதியில் 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடாபொதியை பெற்றுக்கொள்ளலாம். இதில் சோறுடன் பருப்பு கீரை மரவள்ளி பூசணி பயிற்றங்காய் பிரட்டல் கத்தரிக்காய் குழம்பு வண்டிக்காய் குழம்பு பாவக்காய் சம்பலுடன் பாயாசம் வடை மோர் மிளகாய் வடகம் அப்பளம் தயிர் ஊறுகாயுடன் டாடாபொதியை பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, உடனடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதனால் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு கூட விஷேட கறிகளை கூட வழங்குகின்றார்கள். குறிப்பாக வாழைப்பூக்கேல் வரை, அத்துடன் கடலைக்கறி பன்னீர் கறி சோயா டெவல் மோர்குழம்பு டோஃபுல் கறியுடன் 25க்கும் மேற்பட்ட கறிகளையும் விஷேடமாக வருகின்ற பொழுது டாடா ஃபுட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் இப்போது இஸ்ரோவிலும் 2வது கிளையை ஆரம்பித்து இருக்கிறது. அங்கும் இதே மாதிரி நீங்கள் 100% சைவ உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். இஸ்ரோவிலில் 18 ரிங்வோ டிரைவில் அமைந்திருக்கிறது. 905-640-4446 அழைத்து கூட விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் டே ஸ்பெஷலை கூட வழங்குகின்றார்கள். திங்கட்கிழமைகளில் 10 தோசை தோசையுடன் சட்னி சம்பல் 5.99 மட்டுமே. செவ்வாய்க்கிழமைகளில் புரோட்டீன் 6.99 பூரி 75% மட்டுமே. புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே. சனிக்கிழமைகளில் 10 குண்டு தோசை சட்னி சம்பலுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பலுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை சுழச்சியுடன் அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இடியப்பம் $1 மட்டுமே. 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிஃபீல் அண்ட் பின் சந்திப்பிலும் 18 ரிங்வோ டிரைவ் ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களிலும் ஒரே சுவையான உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 905-640-4446 அழைக்கலாம். இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விஷேட உணவுகளை வழங்குகின்றார்கள் டாடா ஃபுட். குறிப்பாக 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் இப்போது ஸ்டோவிலும் தங்களுடைய 2வது கிளை நிறுவனத்தை ஆரம்பித்துக்காக அங்கு செல்கின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டாடா ஃபுட் 100% சைவ உணவகம் 905-640-4446.
0: 12:49 வானவதேவின் நிறைவு தினத்தை நெருங்கிவிட்டோம்.
2: சரி, நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கிளையத்தில்
0: சஞ்சயன் மற்றும் சுரேகா.
2: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
0: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்
2: மற்றும் இன்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேயர்களே, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: and only Weekend Wonder. Weekend East FM.
1: Where are you?
0: Weekend East FM. 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401.
5: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infinity QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra-kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
6: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-9-7-2-9-3-5-8-9-9.
2: Leica Production, சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
7: சிக்மாஸ் an action adventure film.
8: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
7: Filled with lot of new fresh elements.
9: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
7: Like heist, treasure hunt.
10: இன்னொரு கோடி.
11: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
2: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் East FM 102.7.
12: ஆடியன்ஸ் என்ன தேவையோ அது பண்ணு.
2: சிக்மா ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
13: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
14: டிவிஎஸ் காகவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
15: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
16: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
16: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
1: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனை,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா?
3: நீங்கள் அவளுடன் ஆபத்து கொண்டிருக்கும்.
4: வணக்கம்.
5: ஒழுங்கா கண்டினியூ.
6: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
7: தாங்க முடியலையே.
6: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
5: சூப்பரா இருக்குங்க.
8: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் அன்புடைய. வணக்கம் சுரேகா.
9: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நானும் நல்லா இருக்கிறேன்.
8: நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே.
9: இல்ல, அந்த நல்லா இருக்கிறன்றது ஒரு வித்தியாசமான முறையில நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்.
8: அது நல்லா இருக்கு. அதேதான், அதேதான். சரி, இன்றும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். 3ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2026 வருடம். வெற்றி பாட்டோடு ஈஸ்ட் எஃப்எம்மில் மீண்டும் நாங்கள் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்னும் அதே போலவே 8 கேள்விகளை நாங்கள் வளமை போல் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் ஒரே கேள்விகளாண்டுகள், வித்தியாசமான கேள்விகள்,
9: வேற வேற கேள்விகள்,
8: வேற வேற கேள்விகள்,
9: சீல் பிடிக்காத கேள்விகள்.
8: அது எனக்கு தெரியல.
9: இல்ல, அப்படித்தான்.
8: சரி, கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க 1-8 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பரை நீங்க தெரிவு செய்வீங்க. நாங்கள் கேள்வியை சொல்வோம். 2 தடவைகள் கேள்வியை சொல்வோம். தடை இல்லாமல், தட்டங்கள் இல்லாமல் சொல்வோம். அப்ப நீங்க என்ன செய்யணும், 10 வினாடிகளுக்குள்ள சரியான பதிலை நீங்க சொல்லி வெற்றி பாடலை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
9: 416-554-4040.
8: 14 டிகிரி செல்சியஸ் அகற்றோணம் இருக்கிறது. 13 உணர்கின்றோம். அதே போலவே பிரகாசமான ஒரு நாளாக இன்றைய நாளும் அமைந்திருக்கின்றது. பிற்பகல் வேளை 13 டிகிரி செல்சியஸாகவும், நள்ளிரவு வேளை 10 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் முயல் கூட்டம் நிறைந்திருப்பதாக இருக்கும் என்றும், அதிகூடிய வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ்.
9: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.
8: அதே போலவே நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அதே போல் 102.7 நீங்கள் தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சிகளை கேட்பீர்கள். அதே போல ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதளம் இருக்கின்றது. இதை தாண்டி iOS, Android இயங்குதளங்களை பயன்படுத்துகின்றவர்கள் இலவசமான ஆப்பினை தரவிறக்கம் செய்து நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
9: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உடாவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: சொன்ன விஷயம் நல்லா இருந்ததா?
1: என்ன விஷயம் சொன்னீங்கன்னு சொல்லணும்.
0: சங்கர் பாதம் சொன்ன விஷயம்
1: அது நல்லா இருந்தது.
0: அது நல்லா இருந்தது. என்னன்னு சொல்லுங்க பாபு.
1: நேற்று போனது போனதுதான் போகட்டும்.
0: எவ்வளவு கவித்துவமா அந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க.
1: ஒரே வரியில சொல்லி
0: இல்ல, அந்த ஒரு வரிய அவரும் எவ்வளவு வெற்றிப்பாடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெற்றிப்பாடில் நீங்களும் பாடலை வெற்றி கொள்ளலாம். அதற்கு நீங்கள் கேள்வி இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். கேள்வியை சொல்வோம் இரண்டு முறை. பத்து வினாடிகளுக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்லி அந்த கேள்விக்குரிய பதிலுக்கு சொல்லி வெற்றி பெற்று நீங்கள் வெற்றி பாடலை கேட்கலாம். அழைக்கலாம்
1: 416-554-4040.
0: முகூர்த்தம் வழங்கும் 5th anniversary special offer. செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவர்களுக்கு செய்கூலியிலே சேதாரமில்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கும் மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்காப்ரோ. 416-321-7555. 416-321-7555. இந்த நேரத்தில் நாங்கள் டாடா ஃபுட் வழங்குகிற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: 100% டாடா ஃபுட் பிரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு வழங்குகின்ற விஷயத்தை உங்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த நாளில் குறிப்பாக நீங்கள் 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக் கொள்ளலாம். இதில் குறிப்பாக சோறுடன் பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய், பால்கறி, கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பயிட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கரணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாயுடன் தாமரை இலை சாப்பாடு இந்த நாளில் விசேடமாக நீங்க டாடா ஃபுட்டில் பெறுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனுக்குடன் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் சோறு, பருப்பு, கீரை, மரவள்ளி, பூசணி, பயிட்டங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, பாவக்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, உடனுக்குடன் நீங்க வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாள் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு விசேட கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். வாழைப்பூ கேள் வரை, கடலைக்கறி, பன்னீர் கறி, சோயா டெபிள், மோர் குழம்பு, டோஃபுல் கறியுடன் 25 மேற்பட்ட கறிகளை இன்று விசேடமாக வருகின்ற பொழுதும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டாடா ஃபுட்டில் டாடா ஃபுட் 100% உணவகம் இப்போது ஸ்டோவிலும் இரண்டாவது கிளை ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக 18 ரிங் ரோட் டிரைவில் அமைந்திருக்கிறது டாடா ஃபுட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டோவிலில் 905-640-4446 ஸ்டோவிலுக்கு அழைத்தும் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை 100% சைவ உணவகம் டேடா ஃபுட் டே ஸ்பெஷல் கூட வழங்குகின்றார்கள். திங்கக்கிழமைகளில் 10 தோசையுடன் சட்னி சம்பள் 5.99 மட்டுமே. செவ்வாய்க்கிழமைகளில் பூட்டின் 6.99, பூரி 75%. இவ்வளவு புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5. சனிக்கிழமைகளில் 10 கொண்டு தோசையுடன் சட்னி சம்பளுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பளுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 முதல் இரவு 8 வரை அப்பத்தை சுடச்சுட பெற்றுக் கொள்ளலாம். இடியப்பம் $3 மட்டுமே. 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடிஃபீல் அண்ட் பிஞ்சாந்திக்கலம் 18 ரிங் ரோட் டிரைவில் ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. இரண்டு இடங்களிலும் ஒரே சுவையான உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 905-640-4446 அழைக்க முடியும். இன்றைய நாளில் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு விசேடமாக நீங்கள் வருகின்ற பொழுது டேடா பொதியை 7 கறிகளும் 8 பதார்த்தங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலவே தாமரை இலை சாப்பாடு குறிப்பாக 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை கூட நீங்கள் டேடா ஃபுட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் டேடா ஃபுட் இப்போது ஸ்டோவிலும் இரண்டாவது கிளை ஆரம்பித்திருக்கார்கள். மிடிஃபில் அண்ட் பிஞ்சந்திலும் அதே போலவே ஸ்டோவிலில் 18 ரிங் ரோட் டிரைவிலும் அமைந்திருக்கிறது டேடா ஃபுட். 905-640-4446.

0: எப்பொழுதும் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர் PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,900 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
1: 6478334998 6478334998 6478334998
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர்,
6: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074
7: பாட்டுக்கரு பண்பலை. 102.7

0: கலைவாணியை கலங்காம பார்த்து கொண்டவங்க மூன்று பேர். மூன்று பேர் பாடி இருக்கிறாங்க.
1: இப்படி திடீர்னு இடையில விடக்கூடாது, நேயர்கள் நினைச்சிருப்பாங்க யாருன்னு சொல்லி
0: பாட்டை சொல்லணும். பாடல் 1:22 நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெற்றி பாடலில் நீங்களும் இணைந்து பாடலை வெற்றி கொள்வதற்கு அழைக்கலாம். 4165544400.
1: Everest Furnitures வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மெட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்துமே பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.
2: Once upon a time lived a luck-illada paiyan.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஒன்டாரியோவின் பாடசாலை கழகங்களை நிர்வகிப்பதில் மாகாண அரசு கொண்டு வந்த மாற்றங்கள் காரணமாக கல்விச்சபை உறுப்பினர்கள் பதவிக்காக போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இம்முறை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த தேர்தலில் மொத்தம் 862 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் எதிர்வரும் தேர்தலில் 673 வேட்பாளர்களே கல்விச்சபை உறுப்பினர் பதவிக்கான போட்டியில் உள்ளனர்.
3: தமிழ்நாட்டின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தாவேக்காப்பன் வேட்பாளரை உருவக்கேலி செய்யும் வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசியமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் அவரது கருத்துக்களை கண்டிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை கம்யூனிஸ்டுகள் அருகில் இருக்கும் வரை மு க ஸ்டாலினின் கண்ணியமாகவே நடந்ததாகவும் தற்போது அருகில் இல்லாததால் தடமாறி பேசுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக பாஜக முக்கியஸ்தர்கள் வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் திமுக தலைவரின் பேச்சை கண்டித்துள்ளனர்.
2: இலங்கையின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு ஒற்றை கட்சி ஆட்சியை அமைப்பதற்கு தேவையான சட்ட ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான பின்னணியை உருவாக்கி வருவதாக ராஜபக்சேக்கள் தலைமையிலான பொதுஜன பெருமன குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஆபத்தான நிலைமை குறித்து மக்கள் தெளிவு கொள்ளவில்லை என அது விசாரணை வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: வணக்கம். இப்ப ஒன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுல புது ரூல்ஸ் வரப்போறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். அப்படி வந்து நீங்க ஒரு டெனன்ட்க்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்க தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்க லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுல பதியறதுக்காக. இப்ப அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியா லேட்டா தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட்டை லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனன்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனன்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டுல இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்ப புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்னு கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்ல 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்ப அது வந்து நீங்க 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்க டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்க அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. Thank you.
5: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7
1: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா ரஞ்சன் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7
2: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV களுக்கும் no charge snow tires steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate Ajax Mitsubishi இல் the sale to remember தமிழில் பேச அகமத் தம்சீன் 4370802 4378607002
3: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323
4: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: அழையுங்கள். 416-989-4700
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஒரு மணி 47 நிமிடம் இஸ்டெஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் நீங்கள் பாடலை வெற்றி கொள்ளலாம். பாடலை வெற்றி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டாம், கேள்வியை முதலில் தெரிவு செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு அந்த ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ் அந்த படிப்படிப்படியாதான் நீங்க போய் அந்த ஏறலாம்.
0: உடனே கேட்டு உடனே கேள்வி அப்படின்னா இல்ல, கண்டிப்பா தர மாட்டோம்.
1: வாய்ப்பில் நீங்க நம்பர சொல்லணும், நாங்க கேள்வியை சொல்லுவோம். அது ஒரு 10 செகண்டுக்கு எங்களுக்கு உள்ளுக்கு எல்லாம் இன்டர்னல் நிறைய வேலைகள் இருக்கு. அப்ப அப்படி எல்லாம் செய்து டிக் டிக் டிக் சவுண்டோட நீங்க பதிலே சொல்லணும்.
0: அந்த டிக் டிக் டிக்ல கிளைமேக்ஸே இருக்கு.
1: சரி, எனவே பதிலை சொல்லி, சரியான பதிலை சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த வெற்றி பெற்ற வெற்றி பெற்று அந்த வெற்றி பாடலை கேட்கலாம், அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4155444040.
1: இப்போ நாங்கள் டாடா ஃபுட் வழங்குகின்ற தகவல்களை கேட்கலாம்.
2: 100% சைவான டாடா ஃபுட் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு வழங்குகின்ற விஷயட உணவுகள், குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கலாம். அதாவது 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். இதில் சோறுடன் பருப்பு கீரை, மரவள்ளி பூசணி, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, கத்திரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாயிட்டங்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், கரணை கிழங்குடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், ரசம், தயிர், ஊறுகாய் உடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் தாமரை இலை சாப்பாடை பெற்றுக்கொள்ளலாம். இதுபோலவே டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். டாடா பொதியில் 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் நீங்கள் டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் சோறுடன் பருப்பு கீரை, மரவள்ளி பூசணி, பாயிட்டங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, வண்டிக்காய் குழம்பு, பாயிட்டங்காய் சம்பலுடன் பாயாசம், வடை, மோர் மிளகாய், வடகம், அப்பளம், தயிர், ஊறுகாயுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, உடனடியாகவே நீங்கள் டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். டாடா ஃபுட் 100% சைவ உணவகம். அதேபோல இன்றைய நாளில் புரட்டாதி சனியை முன்னிட்டு கூட விஷேட கறிகளை கூட வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் வாழைப்பூக்கேல் வரை கடலைக்கறி, பன்னீர் கறி, சோயா டெவல், மோர் குழம்பு, டோஃபுல் கறியுடன் 25க்கும் மேற்பட்ட கறிகளை நீங்கள் விஷேடமாக இன்றைய நாளில் வருகின்ற பொழுது டாடா ஃபுட்டில் பெற்றுக்கொள்ளலாம். டாடா ஃபுட் 100% சைவ உணவகம் இப்போது ஸ்டோவிலும் 2வது கிளை ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே அங்கும் இதே மாதிரியே நீங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டோவிலில் 18 Ringwood Drive அமைந்திருக்கிறது. ஸ்டோவிலில் 905-640-4446 நீங்கள் அழைக்க முடியும். டாடா ஃபுட் குறிப்பாக டே ஸ்பெஷலை கூட தந்து கொண்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமைகளில் நீங்கள் 10 தோசையுடன் சட்னி சம்பல் 5.99 பெற்றுக்கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமைகளில் பூட்டின் 6.99, பூரி 75% மட்டுமே. புதன்கிழமைகளில் மசாலா தோசை $5 மட்டுமே. சனிக்கிழமைகள் 10 குண்டு தோசையுடன் சட்னி சம்பலுடன் 3.99 மட்டுமே. ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 இட்லி சட்னி சம்பலுடன் 5.99 மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை சுடச்சுட அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இடியப்பம் $3 மட்டுமே. 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் வந்து மிடிஃபீல் அண்ட் பிஞ்ச் சந்திப்பிலும் 18 Ringwood Drive ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களிலும் ஒரே சுவையான உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 905-640-4446 நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 100% சைவ உணவகம் டாடா ஃபுட் புரட்டாதி சனி விரதத்தை முன்னிட்டு தங்களுடைய விஷேட உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாளில் தாமரை இலை சாப்பாடு குறிப்பாக 10 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் தாமரை இலை சாப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல டாடா பொதியை பெற்றுக்கொள்ள முடியும். 7 கறிகளுடன் 8 பதார்த்தங்களுடன் டாடா பொதியை பெற்றுக்கொள்ளலாம். டாடா ஃபுட் 100% சைவ உணவகம் மிடிபிரன் பின் சந்திப்பிலும் 18 Ringwood Drive ஸ்டோவிலும் அமைந்திருக்கிறது. 2 இடங்களும் அதே சுவையோடு உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டோவிலில் அமைந்திருக்கின்ற டாடா ஃபுட்டுக்கான தொலைபேசி இலக்கம் 905-640-4446.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: வார்டன் ஃபின்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP-க்கு விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அலையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
1: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 604-8 camsonics.com.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: என்ன
1: சொல்ல வராங்க. 2 மணி 2 நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 15 டிகிரி செல்சியஸ் ஆகிறது. டொரண்டோ 14 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடையே இருக்கின்றது.
1: சேரி, நாங்கள் இப்பொழுது எங்களிடம் எங்களோடு இணைந்திருக்கின்ற நேரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் இருவருக்கும். நலமா இருக்கிறீங்களா இருவரும்?
0: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
0: இந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க இன்றைக்கு வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள.
2: அமெரிக்கா.
0: திருத்தலாம்.
2: ரஷ்யா.
1: அது முடிய விட்டு
0: நாங்க அமைதியா இருந்தாலே அவங்க வெற்றி தான் அப்படின்னு நினைச்சாங்க.
2: அமெரிக்கன் கூடுதல் சொல்லுவாங்க. அந்த ஏற்றுமதிக்கு கூடு நான் வந்து கடலை கொண்ட கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க.
1: இதெல்லாம் அந்த கட்டு கதைகள் சொல்லி நாங்க நம்பி அப்படி விட்டுட்டு போயிடணும்.
2: அந்த அந்த கோதுமைகள் தானியங்களை உக்ரைன்ல இருந்தால் கூட ரஷ்யால வந்து பெரிய நிலப்பரப்பு.
1: தேவகுமார், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, நிறைய விஷயத்தை கொஞ்சம் உள்வாங்கி நிறைய கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், காமன் சென்ஸில் பதில் சொல்லக்கூடிய பதில்கள் நிறைய, கேள்விகள் நிறைய இருக்குது. எனவே இந்த விஷயமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நாங்கள் மேட்ச் பண்ணி கொள்ளலாம். 3 சான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் தானே, ஏதாவது ஒன்றும் மாட்டும்
0: இல்லை.
1: சரி, மாட்டில் சரியாக தான் சொல்லியிருக்கேன். சரி, வாழ்த்துக்கள் தேவகுமார். என்ன பாட்டுக்க பண்ணாங்க இன்றைக்கு?
2: நீர் போர்க்களம் இதுக்கு மேல முடியல. 2 மணி 5 நிமிடம்
1: நீங்களும் தொடர்ச்சியாக எங்களோட இணைந்து கொள்ளலாம். இணைந்து என்ன செய்யலாம்? பாட்டை வெற்றி கொள்ளலாம்.
0: 4165544040 வாயிலாக.

0: 2:09 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கின்றோம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: 2:10 வெற்றி பாட்டில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
2: மதிய வணக்கம் உடுப்பட்டி
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: விடுமுறை நாள் தானே, சனியாறு வீட்டுல பிள்ளைகளோட நல்ல ஹாலுங்கள வீட்டு இருக்கிறோம். நீங்க நலமோ?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்?
2: முதலாம் நம்பர் இருக்கா?
1: முதலாம் நம்பர் இருக்கு.
2: தாராளமா, நன்றி.
1: ஈஸ்ட் எஃப்எம்மின் பண்பலை இலக்கம் என்ன? ஈஸ்ட் எஃப்எம்மின் பண்பலை இலக்கம் என்ன?
2: தொலைபேசி இலக்கமா?
0: பண்பலை இலக்கம்.
2: ஈஸ்ட் எஃப்எம் நம்பர் இலக்கம் 1.27.
0: வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: இல்ல இல்ல, எப்படி நான் எனக்கு பிடிச்சது பாருங்க, அப்படி 1027 பாருங்க, அங்க நிக்கிறாரு.
1: இல்ல அவர் அந்த
2: கிக் அவுட் பண்ணிடுவீங்களா? அதுக்காக தான்
1: நாங்க அந்த பண்பலையில தான் வச்சிருந்தோம் அந்த சீக்ரெட்டை ஒளிச்சு.
0: சரி, வாழ்த்துக்கள். என்ன என்ன பாட்டுக்கு போனாங்க?
2: எனக்கு பிடிச்ச பாட்டு காலர் போற நேரத்துல எங்கட உலகம் தமிழகமும் இப்படி போனதுக்காக நிறைய பேருக்கு காரணம். ஆகவே தான் அந்த
0: மண்டாடி திரைப்பட பாடல். இந்த பாடலுக்கு உரியவர், கேள்வியை பதிலை சொல்லி வெற்றி பெற்று வெற்றி பாடலை கேட்டவர் தேவகுமார் அவருக்காக ஒலிக்கின்றது. 2:12 நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: 4165544040

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
2: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் October 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் October 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
3: Sigma's an action adventure film.
4: Appa, bayamar ba, solid ba.
3: Filled with a lot of new fresh elements.
5: Indha soodum bodhiyum or coin oda rendu pakkam mari.
3: Like heist, treasure hunt.
6: Inoru kodi.
7: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
2: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
8: Audience ku enna theviyo adu pannu.
2: Sigma.
9: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
10: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
9: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
10: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 95 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
11: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
12: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
13: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
14: ABS Mr. P. சிங்கராஜ் is the best for the Tamil community.
15: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: கனடாவில் வாழ்க்கை செலவு உயர்வினை சமாளிக்க உதவும் வகையில் மத்திய அரசினால் வழங்கப்படும் அத்தியாவசியப் பொருட்களுக்கான அனுகூலத் தொகை வரும் திங்கட்கிழமை வைப்பிலிடப்படுகிறது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட மில்லியன் கணக்கான மக்கள் இதனால் பயன்பெறவுள்ளனர்.
1: தமிழ்நாட்டில் தாராபுரம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தாவைக்க பெண் வேட்பாளரை உருவக்கேலி செய்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆபாச பேச்சுக்கள் அடுத்தடுத்து சர்ச்சையாயிருந்தன. இந்நிலையில் திமுகவில் வளர்க்கப்படும் ஆபாச நதியையும் வன்ம நதியையும் உருவாக்குவதே ஸ்டாலின் தான் என்பதற்கு உருவக்கேலி பேச்சின் மூலம் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார்.
0: இலங்கையில் இனவாதத்தை தூண்டி அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சிகள் இடம்பெறுவதாக அம்பாறை நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இனவாத மோதல்களை ஏற்படுத்தும் சதித்திட்டங்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: FM 102.7 கேட்டாலே சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: வீக்கெண்ட் வித் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹோண்டா. பிராண்ட் நியூ ஹோண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹோண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹோண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கா
5: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்கள்

0: 8795. You are in good hands with Allstate.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.

0: ஒவ்வொரு தரமும் இந்த பாட்டை கேட்குற நேரம் எனக்கு சூர்யா எப்படி பாடிருப்பார் அந்த மைக்குக்கு முன்னால நின்று சொல்லி தான் எனக்கு அப்படி மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்.
1: நல்லா தான் பாடி இருக்கிறார்.
0: நல்லா நானும் இல்லைன்னு சொல்லல,
1: நாங்கள் பாடி இருக்கேன், நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்.
0: அந்த என்ன படம் அது, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ஒரு பாட்டு வந்தது, சூர்யா படம் ஏக் தூஜியே ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பாட்டு பாடியிருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுவார் அவர், சொல்லுவதோ இல்லையோ நரம்பெல்லாம் புடைச்சிரும் அந்த இதுல கழுத்துல. அஞ்சான் படத்துல பாடின மாதிரியும் இருக்கும் பாடாத மாதிரியும் இருக்கும்.
1: ஆனா நல்லா தான் பாடி இருக்கார்.
0: நானா பாட்டு பாட்டு நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு.
0: சரி, 2:43 நிமிடம் நாங்க வெற்றி பாட்டை பத்தி தான் இப்ப காய்ச்சிட்டு இருக்கோம்.
1: மாறி ரசிகர் பண்றோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டோம்.
0: அதெல்லாம் ஞாபகப்படுத்த கூடாது, நாளைக்கு
1: அது வேற.

0: இப்படிலாம் நிஜ வாழ்க்கையில ஒரு ஆளை பார்த்து இன்னொரு ஆள் இப்படி பாட்டுலாம் பாடினா எப்படி இருக்கும் சுரேகா?
1: நல்லாதான் இருக்கும்,
0: லைஃப் நல்லா இருக்கும்.
1: பாடுற மாதிரி தெரியலையே,
0: உள்ளுக்குள்ள நான் போக விரும்பல. சரி, 2:48 இன்னொரு நேயர்களோட இருக்கிற ராம், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்கள் இருவரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க பாத்திருப்பீங்க நாங்க எப்படி இருக்கிறோம், கலகல கலகல இருக்கிறோம்.
2: நல்ல விஷயம்
1: தானே.
0: 1008 சிக்கன் உள்ள தலைக்கு மேலாம் சுத்தம்
1: இருந்தாலும் ஆனா சிரிச்சுக்கிட்டுதான் இருப்போம்,
0: அப்படிதான் இருப்போம். சரி சரி, உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்?
2: 8.
1: இலக்கம் 8. உலகில் அதிக எரிமலைகளை கொண்ட நாடு எது? உலகில் அதிக எரிமலைகளை கொண்ட நாடு எது?
2: பிலிப்பைன்ஸ்.
1: திருத்தலாம்.
2: குவாத்தமாலா.
0: அந்த மாலா இல்ல. சரியான பதில் எதென்று பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா.
2: இந்தோனேஷியா.
0: சரி, நன்றி, இணைந்த உடனே நன்றி. அதாவது அதிக எண்ணிக்கையிலான அந்த செயலில் உள்ள எரிமலைகள் அப்படின்னு கொண்ட நாடாக, அதாவது எரிஞ்சுகிட்டே இருக்குமா அப்படியே, அது எப்போ வரும் எப்போ வரும் என்ற மாதிரி இருக்கிற அப்படி நிறைய சின்ன சின்னதுகளை கொண்ட ஒரு நாடாக இந்தோனேஷியா இருக்கிறது. முக்கியமாக இந்தோனேஷியா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படியான ஒரு பகுதியில் அமைந்திருக்கிறதான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லப்படுகிறது. எனவே நார்த் பாயிண்ட் மைலாட் இந்தோனேஷியா.
1: நல்ல ஒரு கேள்வி செஞ்சேன், எனக்குமே தெரியுது, நேர்களுக்கு சொல்லிடக்கூடாது.
0: நல்ல ஒரு கேள்வி, புதுசா இருக்குண்ண, புதுசா இருக்கு. சரி, இத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இணைந்திருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற வாரமும் இதே போல் வரும் வரும்.
1: ஆனாலும் இப்ப நீங்க போறீங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல, நாங்க அப்படியேதான் இருக்க போறோம். ஆனா என்ன, தலைப்பை மாட்டி 60 கருவிகளோட உங்களை சந்திக்க போறோம்.
0: எனக்கு வார்த்தையே வருது இல்ல. சரி, எனவே ஒலிக்கின்ன பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து 60 கருவிகள் உங்களை சந்திக்கும். அப்படியே இருங்க.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Antony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
8: Soul Solutions, Foot Clinic, நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், 20 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72 மார்க்கம், 905-471-4000.

0: 102.7.
1: வணக்கம் தல.
2: ஆரம்பிக்கலாங்களா?
3: வேண்டாம்.
4: அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க.
5: எங்களில் சிலர் அறிந்த அறியாத விடயங்களோடு, நம்மில் பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடு.
4: நீங்களாம் யாருடா? How do I tell you?
5: East FM காத்தலிகளில் 60 கரவே.
6: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
5: ஒரு விடயம் 1000 விளக்கங்கள். கலகலப்பான 2 மணி நேரம்.
7: நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருள பார்த்துடா எங்க அப்பா.
5: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
8: நேரம் 3 மணி, இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். சுரேகா வணக்கம்.
9: வணக்கம்.
8: சம்பிரதாயபூர்வமாக
9: வணக்கம்.
8: 3ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2026 வருடம். இன்றும் நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் நாங்கள் சந்திப்பதில் சந்தோஷம்.
9: எப்பயுமே ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட வரோம். இன்றைக்கும் ஒரு கலகலப்பான சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட வந்திருக்கிறோம்.
8: இதை நான் எதிர்பார்க்கலனே.
9: அப்படியே
8: புதுசா இருக்கு. சொல்ல வரீங்க, சொல்லுங்க பாருங்க. நீங்க ஏதாவது கழிச்சுக்கிட்டு மறந்துடுறது,
9: கதைக்க விடுறது இல்ல, அதை குறுக்கிட்டு அப்படியே ஒரு அணைய போட்டுடுறது.
8: சரி, அதே போல் டொரண்டோ 16 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றம். காலநிலையில் 15 டிகிரி செல்சியஸாக நாங்கள் உணர்கின்றோம். அதே போலவே நள்ளிரவுகளை 12 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் முயல் கூட்டம் நிறைந்த பொழுதாக இருக்கும் என்றும், 19 டிகிரி செல்சியஸ் அதை கூடிய வெப்பநிலை, 10 டிகிரி செல்சியஸ் அதி குறைந்த வெப்பநிலை என்றாலும், வருகின்ற நாட்கள் வார நாட்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட 20க்கு குறைந்த வெப்பநிலையுடன் கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகின்றது. எனவே நாட்கள் செல்ல செல்ல செல்ல செல்ல இந்த ஃபோல்ஸ் அப்படியே விண்டராகும். விண்டராங்கால போய் என்ன நடக்கும்?
9: குறைவடைய இருக்கின்றது.
8: அதே போலவே நாங்கள் வளமையாக சொல்வது போலவே 102.7 மூலமாக எமது நிகழ்ச்சிகளை கேட்கின்றீர்கள். அதை தாண்டி eastfm.ca இணையதளம் இருக்கின்றது. ஆண்ட்ராய்டு iOS இணை இயங்குதளங்களை பயன்படுத்துகின்றவர்கள் எமது ஈஸ்டெஃபனுடைய ஆப்பினை தரவிறக்கம் செய்த நிகழ்ச்சிகளை துல்லியமான ஒலித்தெளிவோடு நீங்கள் கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்றவற்றில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூப்ல ஈஸ்டெஃபம் 102.7.
9: அலுவலக தொடர் விளக்கம் 416-2412-1212 eastfm102.7@gmail.com உடாவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
8: கடமைகளை முடித்தாய் தாப்பா?
9: முடித்து.
8: சரி, இப்போ நாங்கள் எதை பற்றி கதைக்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த வானில் பறக்கும் பிரமாண்டம் பிளைட்டை பற்றி யாரா கதைக்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல
9: இல்ல
8: பிளைட்டை பற்றி கதைக்க போறோம். ஆனா யூனிக்கான ஒரு பிளைட்டை பற்றி நாங்கள் உங்களோட இதை கதைக்க போகிறோம். ஃப்ளைட் இருந்தாலே எல்லோருக்கும் ஒரு ஆசை வரும். நாங்கள் சொல்கிற நேரமே டிக்கெட் புக் பண்ணுறாங்களெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் சொல்லி முடித்தோடனே ஃப்ளைட்டில் போகணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் புக் பண்ணதாக மட்டும்தான் நாங்கள் சரித்திரங்கள் இருக்குது. அது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு சேது போட்டிருந்தா இன்னும் சந்தோஷம். ஆனால் அதை செய்யலை. சரி, இருந்தாலும் இதில் அந்த வானில் பிறக்கும் பிரமாண்டம் சொல்லி சொல்கிறது A380. எத்தனை பேர் நீங்கள் இங்கேருந்து எமிரேட்ஸில் போயிருப்பீங்க, எத்தனை பேர் இங்கேருந்து எத்தியாரில் போயிருப்பீங்கன்னு சொல்லி எல்லாம் தெரியலை. ஆனால் இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணுற ஃப்ளைட் A380-800 அதை வந்து நாங்கள் சொல்கிறோம். இதில் உலக விமான போக்குவரத்து வரலாற்றிலே பல விமானங்கள் சாதனை படைத்திருக்கு. ஆனால் அந்த விமானத்தினுடைய அளவு, அதனுடைய பயணிகள் எத்தனை பேர் போகலாமன்ற பயணிகளுடைய கொள்ளளவு, தொழில்நுட்பம், வசதி, பாதுகாப்பு என்று சொல்லி பலவிதமான விடயங்களில் தனக்கண்டு ஒரு இடத்தை பிடிச்ச ஒரு விமானம் தான் இந்த ஏர்பஸ் A380.
9: அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம்.
8: அதே தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லை இதுவரை உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பயணிகள் விமானம் என்ற பெருமையும் இந்த ஏர்பஸ் A380 கொண்டு, அதே போலவே விமானத்தினுடைய முழு நீளத்திற்கும் 2 பயணிகள் தளங்களை கொண்டு, அதாவது ஃபுல் அண்ட் டபுள் டெக், அதுதான் இந்த தனித்துவமான பேசஞ்சர் ஜெட் இந்த A380. இதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம்.
9: அது எப்படி உருவாயிச்சுது, அது எவ்வளவு பெருது, இப்படி ஒன்னொண்டா நாங்க பாக்க போறோம். இந்த 2 மணித்தியாலங்களும்
8: நீங்க புக் பண்ணணும்.
9: நாங்க சொல்றத கேட்டு
8: உங்களை சொல்றேன்.
9: என்ன சொல்றேன்?
10: ரப்ப கரேகா மகள் தேரேத்தே சபல் ஜரூரியே.

0: இந்த பாட்டில் ட்ரெயின் வரும், நாங்கள் ஃப்ளைட்டை விட்டு கதைக்கலாம். 3:10 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary ஸ்பெஷல் ஆஃபர். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், Unit A30 ஸ்காப்ரோ, 416-321-7555.
0: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ், 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவைகளை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறன்களை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வேகோபெட்ஸ்லோ 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்பொழுது தமது அலுவலகங்களை கார்ன்வால், அடவா, லண்டன், கிச்சன் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ், 416-993-8443.
1: A380 பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று இருக்கு. அதாவது 1980களையும் அதுக்கு இறுதியிலையும், அதாவது 1990களின் தொடக்கத்திலும் கூட உலகத்துல வந்து அதிகளவான பயணிகள் வந்து விமானத்துல வந்து பயணம் செய்து
0: கொண்டிருக்காங்க.
1: குறிப்பாக லண்டன், பாரிஸ், நியூயார்க், துபாய், சிங்கப்பூர், டோக்கியோ போன்ற விமான நிலையங்கள்ல வந்து ஒரே நேரத்துல அதிகமான பயணிகளை வந்து கையாள வேண்டிய தேவை வந்து இருந்ததா, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கு தீர்வாக தானாம் ஒரே விமானத்துல அதிகமான பயணிகளை வந்து நீண்ட தூரத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு புது ஒரு ஏபஸ் நம்ம ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்ததுதான் இந்த ஏபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது.
0: எனக்கு ஒன்றும் சொல்லலாம். அதே போல இந்த ஏபஸ் A380 பல ஆண்டுகளாக ஒரு இடம்பெற்ற ஒரு ஆராய்ச்சியினுடைய இறுதி அந்த வடிவம் தான் இந்த A380. இந்த A380 தனது முதலாவது பறப்பு 2005 April 27 பிரான்சில் மேற்கொள்ளப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கிறது. அதே போல அதற்கு பிறகு 2007 October 25 சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூலமாக முதலாவது வர்த்தக பயணிகள் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கேள்வியில சேவை வரலாம்
1: வரலாம், நீங்க ஞாபகத்துல வச்சிருங்க. நாங்க இடையில இதையும் சொல்லுவோம். A380 எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அதோட அளவு வந்து அது மிக பிரமாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நீளம் வந்து சுமார் 73 மீட்டர் இருக்குமா, உயரம் வந்து கிட்டத்தட்ட 24 மீட்டர் இருக்கும் அப்படின்னு, ரெக்கைகள் அகலம் கூட சுமார் 79.8 மீட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டுறது.
0: முக்கியமான இதனுடைய அம்சம் ஏதன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தளங்கள் இருக்கு, டபுள் டெக்கர். அதாவது சாதாரணமாக விமானங்களில் ஒரு பிரதான ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் டெக் மட்டும் இருக்கும். இப்போ சாதாரணமாக நீங்க போய் வர ஃபிளைட்டு, அதாவது சிங்கிள் இன்ஜின் இருக்கு ஒரு பக்கம், சிங்கிள் இன்ஜின் டபுள் இன்ஜின் இருக்கிற ஃபிளைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டான டெக் தான் இருக்கும், ஒரு பேசஞ்சர் டெக் ஒரு ஒன்று தான் இருக்கும். இந்த போயிங் 747 போல விமானங்கள்ல அந்த ஒரு பகுதி அது போய் அங்கே சொல்லியிருந்தோம் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த A380 பார்த்தீங்கன்னா முழு நீளத்திற்கும் இரண்டு விதமான டெக், அதாவது சில ஃபிளைட் நீங்கள் டால்ஃபின் மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட பிறகு KLM ஃபிளைட்டை பார்த்துருப்பீங்க, சில வழியில் கேத்தே பசிபிக், இந்த ரெண்டு ஃபிளைட்டு நீங்கள் டக்குன்னு நீங்கள் நம்ம கூகுளில் அடித்த இமேஜஸ் பார்த்தா தெரியுமா, அந்த மேலே அந்த டால்ஃபின் மாதிரி மேலே பார்க்க மட்டும் அப்படியே கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரணமான பேசஞ்சர் டெக்குக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரம் ஒரு ஒரு ஃப்ளோர் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் இருக்கு மட்டும் வைங்களேன், அதில் சேவல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு ஹை ப்ரீமியம் போன சீட்ஸ் எல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, பார்த்தா கீழே எந்த அளவுக்கு அந்த டெக் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அதே அளவுக்கு மேலேயும் இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கு மட்டும் வைங்களேன்,
1: அவ்வளோ பெருசாக இருக்கும்.
0: அவ்வளவோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளைட் தான் இந்த A380. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியாவும் ஃப்ளோர் ஏரியாவும் 550 சதுர மீட்டர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிகபட்சமாக 853 பயணிகள் வரை ஏற்றிச் செல்லும் இந்த A380 என்றொரு சான்றிதழ் இதுக்கு வழங்கப்பட்டிருக்குது. முக்கியமாக இதில் இந்த விமான நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ், ப்ரீமியம் எக்கானமி, எக்கானமி அப்படின்னு சொல்லி இப்போ பல்வேறு விதமான வகுப்புகளை அதை பிரிக்கிறதால 853 பயணிகளை விட குறைவான பயணிகளைத்தான் அவர்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதாக சொல்லப்படுகிறது. எவ்வளோ தூரம் பறக்கலாம் சொல்லுங்கள்.
1: கிட்டத்தட்ட 14,800 கிலோமீட்டர், அதாவது சுமார் பார்க்கும்போது 8,000 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்குமே நீண்ட தூரம் பறக்கிற திறனை வந்து இந்த ஏபஸ் வந்து கொண்டிருக்கான். இதனாலேயே ஐரோப்பியா, ஆசியா, மத்திய கிழக்கு, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா போன்ற நீண்ட சர்வதேச வழித்தடங்களில் பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்றது.
0: அதே போல அந்த ஃபியூவல் இதை பற்றியெல்லாம் நாங்கள் பின்னால் பார்க்க போகிறோம். இதோடய இன்ஜினை பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறீங்க ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தெரியும் அந்த இன்ஜின். ஆனால் நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களை விட எத்தனை மடங்கு உயரமாக இருக்கும்னு சொல்லி. இப்போ சில வேலை போய் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க அல்ல கிரவுண்டில் வேலை செய்கிற ஆக்களுக்கெல்லாம் அவங்க அந்த பக்கத்துலேயே ஃப்ளைட்டு பக்கத்துலேயே வேலை செய்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதனுடைய பிரமாண்டம் எந்த அளவுக்கு இருக்கும். சாதாரண ஃப்ளைட் இன்ஜினே அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த A380 இன்ஜின் அப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில் நீங்க அந்த நிறைய வீடியோஸ் இருக்கு, அந்த வீடியோஸ் கூட பார்த்தா கூட அதனுடைய பிரமாண்டம் தெரியும்.
1: இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்துவிட்டு வரலாம்.
2: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடியமே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலைக்குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிகப்பாரிய விலைக்குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலைக்குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: Ajax Mitsubishi-யில் இப்போது The Sale to Remember, No Charge 10-year அல்லது 160,000 km Extended Comprehensive Gold Warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் No Charge, No Tires, Steel Rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander Mild Hybrid-களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். Ajax Mitsubishi-யில் The Sale to Remember. தமிழில் பேச அகமது தம்சேன் 437 8 சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
8: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா, ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
9: Weekend East FM Tamil. Tamil. 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஒன்டேரியோவின் பாடசாலை கழகங்களை நிர்வகிப்பதில் மாகாண அரசு கொண்டு வந்த மாற்றங்கள் காரணமாக கல்விச்சபை உறுப்பினர் பதவிக்காக போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இம்முறை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த தேர்தலில் மொத்தம் 862 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் எதிர்வரும் தேர்தலில் 673 வேட்பாளர்களே கல்விச்சபை உறுப்பினர் பதவிக்கான போட்டியில் உள்ளனர்.
3: தமிழ்நாட்டின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தாவே காப்பன் வேட்பாளரை உருவக்கேலி செய்யும் வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் பேசியமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் அவரது கருத்துக்களை கண்டிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை கம்யூனிஸ்டுகள் அருகில் இருக்கும் வரை மு க ஸ்டாலின் கண்ணியமாகவே நடந்ததாகவும் தற்போது அருகில் இல்லாததால் தடமாறி பேசுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக பாஜக முக்கியஸ்தர்கள் வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் திமுக தலைவரின் பேச்சை கண்டித்துள்ளனர்.
2: இலங்கையின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு ஒற்றைக் கட்சி ஆட்சியை அமைப்பதற்கு தேவையான சட்ட ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான பின்னணியை உருவாக்கி வருவதாக ராஜபக்சேக்கள் தலைமையிலான பொதுஜன பெருமன குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஆபத்தான நிலைமை குறித்து மக்கள் புரிந்து கொள்ளவில்லை எனவும் அது விசனம் வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
1: Ajax Nissan and Infiniti yil servings even. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate yil finance cheyyungal. Anithu trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease mattum finance rate yil peralam.

0: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 6475221775, kmbusiness.ca.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 6472682710.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. mortgagesolutions.ca.
4: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: நேரம் 3:45 எஸ்டிஎஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: A380 நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இதில் நாங்கள் சொல்லியிருந்தோம் என்ஜினை பற்றி கதை தந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 என்ஜின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விங்லையும் 2 என்ஜின் படி, 2 பக்கமும் மொத்தமாக 4 என்ஜின் இருக்குது. விமானத்தினுடைய தேர்வை பொறுத்து ரோல்ஸ் ராய்ஸ் ட்ரெண்ட் 900 அல்லது என்ஜின் லயன்ஸ் GP7000 என்ஜின்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாகவே இங்கே வர ஃப்ளைட் எல்லாத்துலேயுமே நான் பார்த்தது ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் ட்ரெண்ட் 900. நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் போகல என்றாலும் A380 போனீங்கிற ரோல்ஸ் ராய்ஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நீங்கள் யோசிக்கலாம், ரோல்ஸ் ராய்ஸ் என்ஜின் பயன்படுத்தப்படுறதால அந்த உந்து சக்தி தான் அந்த ஃப்ளைட்டே இயக்குது. அந்த ஒரு கற்பனையில் நீங்க அந்த A380 போங்க,
0: பயணம் பண்ணுங்க.
1: ஓ, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறேன் எவ்வளவு வரும் கிட்டத்தட்ட ஒரு கணக்கு பாருங்களேன்.
0: இது ஒரு டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு,
1: ஏன்னா பிளைட் எப்படி வாங்கல, அது
0: டிக்கெட்
1: போட்டு A380 ஜாலியா அதுபடி பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே போகலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நாங்க சொல்லுவோம்,
0: சொல்ல போறோம்.
1: அதே போல A380 உருவாக்கப்பட்ட காலத்திலே மிகப்பெரிய விமானத்தை நீண்ட தூரத்தில் இயங்குவதற்கு இந்த 4 என்ஜின் என்பது முக்கியமாக வடிவமைப்பாக இருந்திருக்கின்றது. காரணம், பெரிய மிகப்பெரிய ஒரு உடல் அமைப்பு, பெருசு, அதிகமான பேசஞ்சர்ஸை தாங்கி போகுது. இப்படியான விஷயம் நான் இருக்கத்தக்கதாக அந்த என்ஜின்ன்றது முக்கியமானதால தான் அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா 4 என்ஜினை வைத்து இதை வடிவமைப்பு செய்திருக்கிறாங்க. பின்னர் என்ஜின் டெக்னாலஜி மிகவும் முன்னேறி இருக்கிறது. ஏர்பஸ் A350 அதே போலவே போயிங் 787 ட்ரீம் லைனர் போன 2 என்ஜின்களின் விமானங்களை நீண்ட தூரங்களை திறம்பட இயக்கி தொடங்கியிருக்கின்ற இதுவும் A380-க்கான புதிய தேவைகளை குறைத்ததற்கான காரணங்களே மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. என்ன காரணம் என்றதை நாங்கள் பின்னுக்கு பார்க்க போகிறோம்.
0: இந்த A380 பயண அனுபவம் வந்து ஏன் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற ஒரு விசாலமான கேபின் தான் அதுல முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விமானத்துல வந்து மிகப்பெரிய உடல் அமைப்பு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை சொல்லிட்டோம். அதை வந்து அந்த உடல் அமைப்பை வைத்து கொண்டு ஒரு நார்மலான ஒரு பேசஞ்சர் சீட்ஸே வச்சு நாங்க நிரப்பாம பயணிகளுக்கான கூடுதல் வசதிகளையும் கூட நாங்க உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னவோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க.
1: என் ஃப்ளைட்டு எந்த கம்பெனிலாம் சொல்லப்படாது, இல்லை வழியில் நின்றுவர்கள. அந்த வின்னர் படத்தில் தெரியுமா, அடித்தோடனே அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, கைப்பிள்ளைக்கு பலமான அடியோ ஒன்றோடனே காலை உடச்சி போட்டாங்கப்பான்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் பரவாயில்ல. நொண்டி நொண்டி தான் என்ன அது ரெண்டு கட்டோடனே சீட்டாக வச்சுருக்கான், 2 சீட்டுக்கு இடையில இடைவெளி இல்லாமல், ஐயோயோ காலை வச்சுட்டு, அவர் கொஞ்சம் உயரமான ஆழ்வார், காலை வச்சுட்டு இருக்க இல்லாமல் நான் பட்ட அவஸ்தை இருக்குதேன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ண, அதான் அதைதான் நான் நினச்சி நீங்கள் சொல்லிட்டு இருக்கவங்களை அந்த கேபின்
0: அந்த மாதிரி நிறைய சீட்ஸை வச்சு நாங்கள் நெருக்காம பயணிகளுக்கான வசதியை வந்து நாங்கள் கூட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில A380 விமானங்களை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து தனிப்பட்ட அறைகளை கூட கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முழுமையான படுக்கையாக மாற்றக்கூடிய இருக்கைகள் கூட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க. அதை விட முக்கியமா பார் வசதிகள் கூட இருக்கு.
1: ஒன் போர்ட் லான்ச் இருக்கும் பார். அதே போலவே இது எமிரேட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா A380 விமானத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிகளுக்காகவே ஷவர் ஸ்பா, அது பறக்கும், நீங்க குளிச்சுட்டே பறக்கலாம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடுகளில் இருக்கிற ஃபுல் வாஷ்ரூம் செட்டப்பே அங்கே இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னு சொல்லிச்சோன்னா அங்கே அதை நீங்கள் புக் பண்ணுங்க. அதை புக் பண்ணணும், அதாவது எவ்ரி ஹாஃப் அன் அவருக்கு ஒவ்வொரு ஸ்லாட் அவங்க தருவாங்க. அதால் அந்த ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணணும். எத்தனை பேசஞ்சர்ஸ் போகிறாங்கன்றது பொறுத்து, இங்கே இருந்தால் கிட்டத்தட்ட 14 hours துபாய்க்கு போகிறதுக்கு, அப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு டைம். ஹாஃப் அன் அவருக்கு நீங்கள் என்னெல்லாம் அந்த வாஷ்ரூமுக்குள்ளே ரெண்டு என்ஜாய் பண்ணலுமோ பண்ணுங்க. என்னடா கண, இப்போ இந்த பிளாக்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கேமரா கொண்டு போயிட்டு அதை எல்லா ஃபீச்சர்ஸும் அவங்க சொல்லுவாங்க,
0: இப்படி இருக்கு அப்படின்னு சுற்றி காட்டு.
1: அதில் இருந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஷவஸ்பா, அதாவது எமிரேட் ஷவஸ்பா ஸ்பெஷலாகவே அவங்க போட்டிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அல்லது என்னது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, புக் பண்ணிட்டு ஒர்க்காக போயிட்டு
0: வரலாம். ஆனால் இந்த மாதிரியான வசதிகள் வந்து ஒரு சாதாரண பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டில் வந்து ரொம்ப அரிது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு வளமையாகவே நார்மலாக இருக்கும்.
1: எப்படி இருக்கும்
0: இல்ல, அதனால தான் இது ஸ்பெஷலா இருக்கு.
1: நார்மல் வாஷ்ரூமே இல்லையா, இடையில பறந்துட்டு இருக்கக்குள்ள சொல்லுவாங்களா, இல்ல அது அவுட் ஆஃப் ஆர்டர், நீங்க பயன்படுத்த முடியாது
0: அப்படி சொல்ல வராங்க.
1: அப்படி எல்லாம் இருக்கு, அப்படி எல்லாம் ரொம்ப சிக்கி சின்னாவினமாய் வந்த பசஞ்சு எல்லாம் இருக்கு
0: அப்படின்னு பாக்க போறோம். நாங்க ஏ பஸ்ல தான் நாங்க போகணும் அப்படின்ற அளவுக்கு நாங்க
1: 14-15 மணி நேரம் ஒரு பயணப்படுற, அதாவது ஸ்ட்ரைட் பயணம் அப்படி வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு நீண்ட நேரம் நீங்க ஃபிளைட்ல இருந்து போற அப்படியான ஃப்ளைட்ல எல்லாம் போகல நல்லா தான் இருக்குமா, இடையில போகல சொல்லுவாங்கன்னா ஓ அந்த வாஷ்ரூம் நீங்க பயன்படுத்த முடியாது, அவுட் ஆஃப் ஆர்டர்.
0: அப்படி சொல்லிட்டு என்ன நடக்கும்
1: என்னத்தா சொல்ல.
0: இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகிற தகவலை கேட்டறிந்து வரலாம்.
2: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கனடிய மே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. 2000 ரூபாய் விற்கப்படுகின்ற யூத் பெட்ரூம் செட், இந்த பெட்ரூம் செட் பெட்டிலும் $600 தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளவாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட்.
3: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: weekend East FM 102.7 It's cool.
1: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
6: லைக்கா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
7: Sigma is an action adventure film.
8: Appa, bye marba, sulidba.
7: Filled with lot of new fresh elements.
9: Indha soodum bodhiyum or coin oda rendu pakkam mari.
7: Like heist, treasure hunt.
10: Inoru kodi.
11: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
6: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
12: Audience ki enna theviyo adu pannu.
6: Sigma
13: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
14: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
15: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
14: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
16: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
17: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.

0: நான்கு மணி ஆறு நிமிடம் இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரைவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 16 டிகிரி செல்சியஸ் அகற்றோனம் இருக்கிறது. 15 ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடையே இருக்கின்றது.
1: உங்கள் அபிமான அல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், அப்பலோ, யோக் சினிமாசல், ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா மற்றும் இசைய முறுக்கு 2 7 கடல் ஏழுமலை, பத்தா, அன்பி லவன், டாரதி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, நாங்கள் A380 பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விமானம் எந்தெந்த நிறுவனங்கள் A380 பயன்படுத்துகின்றன என்பதை 2026 இந்த வருடத்தினுடைய நிலவரத்தோடு நாங்கள் பார்த்தால், எமிரேட்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், குவாண்டாஸ், லுஃப்தான்சா, கட்டார் ஏர்வேஸ், எத்திஹாட் ஏர்வேஸ், கொரியன் ஏர், ஏஷியானா ஏர்லைன்ஸ், ஆல் நிப்பான் ஏர்வேஸ், இவங்க எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதில் A380 மிக மிக நெருக்கமான அடையாளப்படுத்தப்படுகிற நிறுவனம் எமிரேட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. காரணம், 123 ஏர்பஸ் A380 விமானங்களை இது கொள்வனவு செய்திருக்கின்றது, தன்வசம் வைத்திருக்கின்றது. பல வரலாற்றிலே மிகப்பெரிய, அதாவது இது A380 ஏர்பஸ் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கஸ்டமராக எமிரேட்ஸ் இருக்கிறாங்களாம்.
0: ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்லும் வந்து A380 ஒவ்வொரு ஒரே வசதியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை, வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏர்பஸ் வந்து விமானத்தின் அடிப்படை அமைப்பை வந்து தயாரிக்கிறது அப்படின்னும், ஆனால் அதில் உள்ள இருக்கிற என்ன விஷயங்கள், என்னென்ன மாதிரி இருக்கைகள் இருக்க வேணும், எத்தனை ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும், என்ன பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கணும், அல்லது எக்கானமி இருக்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும்
1: என்ன
0: பாருங்க, நீங்க பார்த்த பார்வையில் நான் பயந்துட்டேன்.
1: இல்ல இல்ல, அது இல்ல, காலை வச்சிருக்கிறதான
0: அதே
1: போலவே ஆன்போர்ட் லாஞ்ச், இந்த ரெண்டும் மிக பிரபலம் எமிரேட்ஸ்ல சொல்லலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சூட்ஸ் ப்ரீமியம் சர்வீஸ் மூலம் இந்த A380 மற்ற ஏர்லைன்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எத்திஹாடை பொறுத்த வரைக்கும் உயர்தரமான ப்ரீமியம் அக்காமடேஷன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல், ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு ஒரு விஷயத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்காக செய்து வாங்குகிறாங்க. அதே போலவே ஆல் நிப்போன் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் ஹுவாய் சேவைகளுக்கான A380களை ஃப்ளைட் ஹோனு அப்படி என்ற ஒரு தனித்துவமான ஒரு ஆமை வடிவ வண்ண தோற்றம், கொஞ்சம் அந்த ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக்கி அவங்க கேட்டுருக்குறாங்க. அதே மாதிரி அவங்க தயாரித்து கொடுக்குறாங்க. இப்படி தான் குவாண்டஸ், பிரிட்டிஷ் ஏர்வைஸ், லுஃப்தான்சா போன்றவங்க இந்த மாதிரி ஒரு லாங் ஹால் ரூட்ஸ், அதாவது நீண்ட தூரம் பயணப்படுகின்ற விமானங்கள், அந்த விமான ரூட் என்பதனால அதுக்கேற்ற போல இந்த A380 அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அதே போல இன்னொரு விஷயத்தையும் குயிக்காக பார்த்துட்டு போயிடலாம். இந்த 747 போயிங் 747 இந்த A380 என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இரண்டு விமானங்களுமே பெரிய விமானங்கள், அதுவே பெரிய நிறைய பேசஞ்சர்ஸை கொண்டு செல்கின்ற ஏர்கிராஃப்ட். இதில் போயிங் 747 பார்த்தீங்கன்னா 4 என்ஜின் இருக்குது, இதுலேயுமே 4 என்ஜின் தான் இருக்குது. ஆனால் இரண்டு தளங்கள் இந்த போயிங் 747 இருந்தாலும், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த டால்ஃபின் மாரி அந்த முதலாவது அந்த
0: தோற்றத்தை கொண்டிருக்கும்,
1: அதாவது அந்த காக்பிட், அதாவது பைலட்லாம் இருப்பாங்கல்ல, அது அதோட சேர்த்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷனுக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதோட செகண்ட் ஃப்ளோர் அந்த அடுத்த தளம். இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சர்டன் ஏரியாவுக்கு மட்டும் தான் அந்த போயிங் 747 இருக்குது. அந்த மேலே உள்ள அந்த போர்ஷன் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸோ அல்லது பிஸ்னஸ் ப்ரீமியமோ இருக்கிற ஒரு ஒரு கப்புள் ஆஃப் சீட்ஸ், சில சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த A380 பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எப்படி இப்போ அது ப்ரீமியம் பேசஞ்சர் அந்த கேபின் அந்த ஃப்ளோர் எப்படி இருக்குமோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதே போல் மேலேயும் இருக்கும். அதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்.
0: அவ்வளோ பெரிதாக இருக்கும்,
1: பெரிய ஆள் கடல் என திரண்டு அப்படி இருக்கும். அதே போல A350 பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மிகவும் ஃபேமஸான ஒரு ஃப்ளைட். அண்மையில் எமிரேட்ஸ் கூட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ கடந்த வருடம் நினைக்கிறேன், A350 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஃப்ளைட், பார்த்தாலும் அப்படி லக்ஸரியாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் இருந்தாலும் அதுக்கும் இந்த இந்த போயிங் 787 என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் A350 அதே போல போயிங் 787 ட்ரீம் லைனர் இரண்டு என்ஜின் கொண்ட ஃப்ளைட் தான். இது சப்ஜெக்ட்டுக்கு வெளியில் போனாலும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. காரணம், இந்த A380 விட இந்த ரெண்டு ஃப்ளைட்டுமே சிறியவை, ஆனால் குறைந்த எரிபொருள் பயன்பாடு. இந்த ரெண்டு, அதாவது A350 போயிங் 787 ட்ரீம் லைனரும் பார்த்தீங்கன்னு சொன்னால், குறைந்த எரிபொருள் பயன்பாடு காரணமாக ரூட் ஃப்ளெக்சிபிலிட்டி காரணமாக ஏர்லைன்ஸ் பல்வேறு நகரங்களுக்கு நேரடி விமான சேவைகளை இயக்க முடியும்னு சொன்னால், கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு 12,000 கிலோமீட்டர், 14,000 கிலோமீட்டர் இது போகும்னு சொல்லிச்சுன்னா அது அதை விட கூட கிலோமீட்டர் பயணம் பண்ணக்கூடியது. அதனால தான் அவர்கள் இப்போ A380 பதிலாக இந்த ட்ரீம் லைன்ஸை இப்போ பயன்படுத்துகிறாங்க. A350 787 இப்போ அதிகமான ஏர்லைன்ஸ் பயன்படுத்துது. அதுக்கு என்ன காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த A380 கிட்டத்தட்ட 800 பேசஞ்சர்ஸ் போகலாம். இப்போ அவங்களோட வசதியை பொறுத்து கிட்டத்தட்ட 750 அல்லது 800 சில நேரம் 600 அப்படி இருந்தாலும் கூட இந்த ஏர்லைன்ஸை பொறுத்தவரை அதை விட குறைஞ்ச பயணிகளை தான் அவங்க நிரப்பலாம். அப்படி அது ஈஸி தானே. இப்போ அது ஒன்றும் ஃபுல்லாக புக் ஆகல, இத்தனை சீசன்லாம் எம்டியாக கிடக்குன்னு சொல்லலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள்
0: ஃபுல்லாக புக் ஆகிட்டு
1: A350 போயிங் 787 எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 350-400 பேர் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டாக இருக்கிறதால அவ்வளோ ஓரளவுக்கு ஃபில் ஆனாலே அவங்க டக்குன்னு ஃப்ளைட் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டார் ஏர்வைஸ் இங்கேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ஏர்லைன்ஸ் தான் இதே மாதிரி தான் பயணப்படுது. அப்போ அதெல்லாம் அவங்க இத்தனை சீட்ஸ் புக் பண்ணணும், இத்தனை பேசஞ்சர்ஸ் புக் பண்ணணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. லாஸ்ட் மினிட் புக்கிங்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை, ஓரளவுக்கு ஃபில் ஆயிரும், அவங்க ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வசதிகளுக்காக A380 பதிலாக இப்பொழுது A350 போயிங் 787 அதிகமான நிறுவனங்கள் பயன்படுத்துது.
0: ஆனா இவ்வளவு சொன்னீங்களே, A380 வந்து பாதுகாப்பானதா அப்படின்றத சொல்லுங்க. ஆமா, அதுக்கு பிறகுதான் நாங்க சொல்லுவோம். தற்பொழுது நாங்கள் எவரெஸ்ட் பயணிச்சு தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
2: தளபாட விற்பனை துறையில் 25 மேலாக கோலச்சு வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடியமே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் GTAவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. 2,000 விற்கப்படுகின்ற யூத் பெட்ரூம் செட், இந்த பெட்ரூம் செட் பெட்டிலும் ட்ரோயர்ஸை கொண்டிருக்கின்றது. இப்பொழுது விசேட விலையில் $1,000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் செயலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் செயலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் செயலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca.
4: Ajax Mitsubishi-யில் இப்போது The Sale to Remember. No charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் No charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் The Sale to Remember. தமிழில் பேச அகமத் தம்சேன், 4378607002, 4378607002. உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் 416-970-2408
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க் மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
6: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465 PPS Group Inc. 501 Passmore Avenue Unit 9 Scarborough ppsgroupinc.ca
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
10: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
11: பாட்டுக்கு பண்பலை 102.7

0: 4:24 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறனைகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வர்க் ஆஃப் இட் ஸ்லோ 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச்சபைக்கான விருதினை வென்றவர். இப்பொழுது தமது அலுவலகங்களை கான்வால், ஒட்டாவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
0: 3 பத்தி நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பாதுகாப்பானதா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பயணிகளுக்கு இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்குதா? எனக்கும் அது ஒரு முக்கியமான கேள்வி. சத்யன் சொல்லுங்க, இது பாதுகாப்பானதா?
1: பலவிதமான ஒரு அடுக்குகளை கொண்ட சேஃப்டி, அதாவது ரிடண்டன்சி சிஸ்டம் சொல்லி சொல்லலாம், அதாவது பேக்கப் சிஸ்டம். ஒன்று இல்லாட்டி இன்னொன்று டேக் ஓவர் பண்ணும். இப்ப பிளைட்ன்றது அப்படிதான். நல்ல ஒரு உதாரணம் சொல்லிருப்பாரு வடிவேல், காவலன்ல உங்களுக்கு தெரியும் தானே, காதல்ன்றது தரையில போற மாதிரி
0: எப்ப வேணாலும் இறங்கிடலாம்,
1: இறங்கிடலாம். கல்யாணம்ன்றது பிளைட்ல போற மாதிரி பண்ற மாதிரி தான், அதே மாதிரிதான். அப்ப அப்படி விடையலாம், ஈஸியில விடையலாம். அப்ப எவ்வளவு சேஃப்டி சிஸ்டங்கள் எல்லாம் இருக்கணும், அதான் இந்த சிஸ்டம். அதே போல பாத்தீங்கன்னா ஃபிளை பை வயர் டிஜிட்டல் பிளைட் கண்ட்ரோல் டெக்னாலஜி இதுக்கு பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போலவே பாத்தீங்கன்னா TCAS டிராஃபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம், மற்ற விமானங்களுடனான ஆபத்தான நெருக்கத்தை பைலட் அறியறதுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் உதவி செய்யுது. அதே போலவே EGPWS என்ஹான்ஸ் கிரவுண்ட் அப்ராக்சிமேட்லி வார்னிங் சிஸ்டம், இதாவது நிலப்பரப்பு அல்லது தடைகள் தொடர்பான அபாயங்களை முன்கூட்டியே பைலட்டுக்கு எச்சரிக்குது. பைலட் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அதுவே பைலட்டுக்கு சொல்லும், இதை செய் அதை செய். அப்படின்றதுக்கு பைலட் நாங்களே போய் ஓட்டலாமே
0: அப்படி சொல்லக்கூடாது. அது அது என்னதான் இருந்தாலும் மெஷின், நாங்க என்னதான் இருந்தாலும் ஹியூமன்.
1: அது இதை அறியத்தான் நாங்க கேட்டேன் அந்த கேள்வி. சரி, அதே போலவே இந்த A380 ஏர்பஸ் அறிமுகப்படுத்திய ரன்வே ஓவர் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம், சில நேரங்களில் ரன்வே இவ்வளவுதானே இருக்கு, இதுக்குள்ள இந்த இந்த இந்த பெரிய உருவத்தை மேல் நோக்கி கிளப்பலாமா என்ற ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் சில வழியில் பைலட்ற மிஸ்டேக் அவனு நடக்கக்கூடாதுக்காகவே அந்த சிஸ்டம் அவங்க வச்சுருக்காங்க, ராப்ஸ்னு சொல்லி சொல்கிற அந்த சிஸ்டத்தை. இதான் ரன்வே ஓவர் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னதான் ஃப்ளைட்டில் பாதுகாப்பான விஷயமெல்லாம் சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு சரியான மெயின்டெனன்ஸ் இருக்குது, பைலட் ட்ரைனிங் இருக்குது, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், ஏர்லைன் ப்ரொசீஜர்ஸ், அதே போலவே ஏவியேஷன் ரெகுலேஷன்ஸ், எல்லாமே இதிலெல்லாம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போல இந்த அவசர நிலை எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் பயணிகள் எவ்வாறு வெளியேற முடியும், இந்த பெரிய ஃப்ளைட்லேருந்து 800 பேசஞ்சரையும் வெளியேற்ற முடியுமான்னு சொல்லி கேட்டால் முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த A380 சர்டிஃபிகேஷன் வேக்குவேஷன் டெமன்ஸ்ட்ரேஷனில் 800 மேற்பட்ட பயணிகளை, கிட்டத்தட்ட பயணிகளோடு சேர்த்து குரூ மெம்பர்ஸ் அவங்களையும் சேர்த்து 90 ஒன்றரை நிமிஷம், ஒன்றரை நிமிஷம் தானே சரியா சொல்றேன், ஒன்றரை நிமிஷத்தில் வெளியேற்றிருக்கிறாங்க. இது இது இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இது செய்ததே மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் A380 உலகில் எங்கு தயாரிக்கப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் முக்கியமாக ஏர்பஸ் ஐரோப்பாவை மையமாக கொண்ட ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர் A380 ஒரு நாட்டில் மட்டும் முழுமையாக உருவாக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பல்வேறு யூரோப் தான் பல்வேறு இடங்களில் அந்த பார்ட்ஸ்களில் ஒரு பார்ட்ஸ் ஒரு இடத்துல செய்யப்படும் நினைக்கிறேன். மெயினாக யூரோப்பில் செய்யப்படுது, அதை சொல்லிடலாம். அதே போலவே மொத்தமாக எத்தனை A380 விமானங்கள் தயாரிக்கப்பட்டன என்று பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை கொஞ்சம் லேட்டாக சொல்லுவோமே, எல்லாத்தையும்
0: ஒரே ஏரியா
1: சொல்லிவிட்டா

0: FM 102.7 கேட்டாலே FM
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் வாழ்க்கை செலவு உயர்வை சமாளிக்க உதவும் வகையில் மத்திய அரசினால் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கான அனுகூல தொகை வரும் திங்கட்கிழமை வைப்பிலிடப்படுகிறது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட மில்லியன் கணக்கான மக்கள் இதனால் பயன்பெற உள்ளனர்.
3: தமிழ்நாட்டில் தாராபுரம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தாவேக்கா பெண் வேட்பாளரை உருவ கேலி செய்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் ஆபாச பேச்சுக்கள் அடுத்தடுத்து சர்ச்சையாகியிருந்தன. இந்நிலையில் திமுகவில் வளர்க்கப்படும் ஆபாச நதியையும் வன்ம நதியையும் உருவாக்குவதே ஸ்டாலின் தான் என்பதற்கு உருவக்கேலி பேச்சின் மூலம் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார்.
2: இலங்கையில் இனவாதத்தை தூண்டி அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சிகள் இடம்பெறுவதாக அம்பாறை நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இனவாத மோதல்களை ஏற்படுத்தும் சதி திட்டங்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7
4: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயாவுடு மாமே உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: அக்கா கிண்ணா சவுண்ட் விடாமக்கிறா தொடர்ப வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா.

0: ஆரம்பத்தில இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-24-26.
2: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
3: Warden and Finch Sandipil, Dr. Balavargalin Nirvagatil, BSRV, Medical and Dental Office, CDCP Thittathin Moolam, Thakudiyulla Canadian Kudiyiruppalargalukku, Pal Maruthuva Sevigal, Ilavasamaga Kidaikkalam. Neengal innamum CDCP ki vinnappikkavillaya, BSRV Dental Office vinnappikka udhuvugindrathu. Warden and Finch Sandipal, BSRB Medical and Dental Office, பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
4: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி. மக்கா, ரஞ்சன், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தாங்க பார்க்க முடியாத படங்களை, பார்க்க மறந்த படங்களை கொஞ்சம் லாங் ஹால் ஃபிளைட்ல போற டைம்ல பார்த்து முடிப்பாங்க. அப்படிலாம் இருக்கு, அது ஒரு போற வாக்குல சொல்லிட்டு போமே அப்படின்னு
1: இந்த கதை வந்தது.
0: ஒன்று எதேச்சியா வரும், சில விஷயங்கள் வரும் வரும். 4:43 கிரவியல் கேட்டுக்கொண்டிருக்கணும். மொத்தமாக எத்தனை A380 விமானங்கள் தயாரிக்கப்பட்டன என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், 251 A380 விமானங்களை இதுவரையில் கஸ்டமர்ஸுக்கு தயாரித்து வழங்கியிருக்கிறது ஏர்பஸ். அதிலும் மிக முக்கியமாக எமிரேட்ஸுக்கு 123 ஃப்ளைட்டை கொடுத்துருக்குது. மிகப்பெரிய கஸ்டமர்னு ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம். கடைசி A380 விமானம் எப்பொழுது தயாரிக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா 2021 December 16 தான் எமிரேட்ஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கின்றது. அத்தோட A380 ப்ரொடக்ஷனை முடித்து கொண்டது ஏர்பஸ், ஒஃபிஷியலாக முடித்து கொண்டது ஏர்பஸ் என்பதுதான் சொல்லப்படுது. ஏன் இந்த A380 தயாரிப்பு நிறுத்தப்பட்டது என்ற கேள்வி வரும். மிகப்பெரிய விமானம், பயணிகளுக்கு சௌகரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயண ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமானம் எதற்காக நிறுத்தப்பட்டது என்று பார்த்தால், ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் A350 ஏர்பஸ், அதே போலவே போயிங் 787, இந்த இரண்டு விமானங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு என்ஜினை கொண்ட விமானங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கிறதால இந்த ஃப்ளைட்டெலாம் ஒரு 350-400 பேசஞ்சர்ஸை மட்டுமே காவக்கூடியது. அதே நேரத்தில் லாங் ஹால் போகக்கூடியது, அதிகமான கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணக்கூடியது. அப்போ இந்த A380 800 பேசஞ்சர்ஸை நாங்கள் வெயிட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த ஃப்ளைட்டை பயன்படுத்த

0: ஏற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 400 பேசஞ்சர்ஸ் எடுத்து ஒரு கூட தூரம் போகக்கூடிய இதாக இந்த ஃப்ளைட் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஏன் A380-ஐ பயன்படுத்த வேண்டும் என்று விமான நிலையம் யோசிப்பாங்க தானே. ஒரு எக்கனமியாக நாங்கள் யோசிக்கணும், ஒரு செலவு சிக்கனமாக யோசித்ததன் காரணமாக
1: நிறுத்தப்பட்டது.
0: ஏர்பஸுக்கு பெரிய ஆபத்து வந்தது. ஏர்பஸ் நிறுவனத்துக்கு உடனே மிகப்பெரிய நிறுவனம் எமிரேட்ஸ், அந்த நிறுவனமே ஒரு கஸ்டமர் ஆர்டரை கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் இல்லை ஏர்பஸ் எவ்வளோ கவலைப்பட்டிருக்கும் நிறுவனம். உடனே சொல்லிட்டாங்க சரி இதோட நாங்கள் நிறுத்திட்டு வேறு வேறு இந்த மாதிரி எஃபிஷியன்சியான ஃப்ளைட்டுகளை நாங்கள் தயாரிப்போம் என்று சொல்லி சொல்லித்தான் அவர்கள் 2021 முடிவு கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 5 வருஷம் ஆயிட்டு, கிட்டத்தட்ட 5 வருஷமாக ப்ரொடக்ஷன் இல்லை.
1: ப்ரொடக்ஷன் இல்லாட்டியும் கூட இன்னுமே A380 வந்து வானத்தில் பறந்து கொண்டு தான் இருக்கு.
0: அதுதான் முக்கியமான விஷயம். வேண்டாம், அது எங்கே கொண்டு விடுற, அதுக்கு யாட் வேணுமே, அதுக்கு நாம் பெரிய ஒரு உருவம், அதை கொண்டு அங்கே விடுற. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய என்னதான் A380 ப்ரொடக்ஷன் நிறுத்தப்பட்டாலும் அதனுடைய பாவனை என்பது இன்று இந்த நிமிடம் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பல நாட்களுக்கும் அது இருக்கும். என்ன சொன்னால் அதனுடைய சர்வீஸ் தொடர்ச்சியாக இருக்கும். நீங்கள் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிட்டாங்க, அந்த ஃப்ளைட்டை அதை தூக்குறதுக்கு முதல் நாங்கள் அதில் பயணப்படணும், அதில் போய் வரணும் ஆசைப்படுறீங்களா, புக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் தந்த ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் A380. எனவே ஒரு என்னன்னு சொல்றேன், அது அப்படிதான், அதை என்ஜாய் பண்ணால் தான் தெரியும் அதில் அனுபவம் என்னன்னு சொல்லி
1: என்ஜாய் பண்ணுங்க
0: அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கி கொண்டிருக்கிற தகவலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
2: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் GTAவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. 2000 ரூபாய் விற்கப்படுகின்ற யூத் பெட்ரூம் செட், இந்த பெட்ரூம் செட் பெட்டிலும் $600 அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பேட்டினை $100 எவரெஸ்ட் பண்ணி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலை நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பேட்டினை $100 எவரெஸ்ட் பண்ணி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பணிச்ச தயாராக இருக்கிறது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் எல்லினை எவரெஸ்ட் பணிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பணிச்சர்.
0: அந்த தகவலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றும் நாங்கள் மறக்க முடியாத A380 பற்றி உங்களிடம் மனம் திறந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் நாங்கள். தொடர்ந்தும் இசை எக்ஸ்பிரஸ் வருகிறது. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். உஷா மற்றும் சுகன்யா உங்களுக்கான பாடலை தருவார்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
1: சுரேகா ரூபன்,
0: உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482, லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பொட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700.
5: பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652. நிவாரணம்.com.
6: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.

0: நேரம் 5:01 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நன்றி சஞ்சயன் மற்றும் ஸ்ரேகா. வணக்கம் நேர்களே. வணக்கம் சோனியா.
1: வணக்கம் உஷா. அப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நிலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா செம்மையா இருக்கிறோம்.
0: சந்தோஷம் அதான் முக்கியம் இல்லையா? சமயம் இருந்தா தான் சமயம் ப்ரோக்ராம் செய்வோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்தையும் அப்படி இருக்கணும்னு நினைச்சு கொள்ள வேண்டியது.
0: அப்படியும் போடலாதீங்கோ. சரி, உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4164 5 4 4 0 அத்துடன் உலகிலங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும்.
1: அது மட்டுமல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm, தமிழ் யூடியூபில் eastfm 102.7, eastfm தொடர்புகளுக்கு 416-824-1212, eastfm மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.
0: டொரண்டோவில் இப்பொழுது 16°C ஆக இருக்குது. உள்ளே 15 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 19°C உள்ளே 19 உணர இருக்கின்றோம்.
1: எரிபொருள் விலையை பொறுத்தவரை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகங்களில் 3% குறைவடைய வாய்ப்பு இருக்கின்றது.
0: சரி, இசை எக்ஸ்பிரஸை அலங்கரிக்க வரும் முதலாவது நீர் யார் என்று பார்க்கலாமா சோனியா?
1: கண்டிப்பா பார்த்திடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: அதான் சொல்லிச்சோம், செம்மையா சூப்பரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நீங்க எப்படி இருக்கீங்க செல்லக்குமார்?
0: சந்தோஷம். சரி, என்ன பாடல் என்று?
2: என்ன
0: பாட்டு கேட்டீங்க?
1: எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. எப்படித்தானே விஷயம் அவ நான் எங்கிட்ட விருப்ப பாட்டு போடுவோம்.
0: வேற மாதிரி வேற மாதிரி உங்களுக்காக. சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது செல்வகுமார். நன்றி இணைந்து உடமைக்கு.
2: நன்றி வணக்கம்.
0: நீங்கள் அழைக்கலாம். 416-554-4 0 4 0.

0: கஷ்டம்.
1: செல்வகுமாரின் விருப்பமாக ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 5:05 கேட்டுக்கொண்டிருப்பதை வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
2: அழைக்கலாம் 4164040 ஊடாக உங்கள் விருப்ப பாடலை தர நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அழைப்பில் ஒரு நேயர் இருக்கின்றார், பேசலாம் உஷா.
1: நிச்சயமா.
2: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
3: நாதன் கதைக்கிறேன். உஷா, சுவன்யா, இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நாதன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: மிகவும் நல்ல சுகமாக இருக்கின்றோம்.
2: மகிழ்ச்சி, சந்தோஷம், அதே சந்தோஷத்தோட என்ன பாடல் கேட்க போறீங்க நாதன்?
3: எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, அந்த பாட்டை எல்லோருக்காகவும் விரும்பி
1: கேட்கின்றேன்.
2: அப்ப வெண்ணிலா கண்டுபிடிச்சிட்டாரா?
1: அதான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்,
2: இன்னுமே கண்டுபிடிக்கல.
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது நாதன். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
4: தளபாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. 2000 ரூபாய் விற்கப்படுகின்ற யூத் பெட்ரூம் செட், இந்த பெட்ரூம் செட் பெட்டிலும் ட்ரோயர்ஸை கொண்டிருக்கின்றது, இப்பொழுது விசேட விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃபுளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரி பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன, இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலை நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட குழுமங்களில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட குழுமங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்து வச்சன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலை Community Legal Services, 289-242-5450.
7: காற்றில் பரவும் இசை போல East FM.
8: East FM. 5:17 ஈஸ்ட் எஃப்எம் காற்றில் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று பார்த்தலாம். உஷா,
9: நிச்சயமாக வணக்கம்.
10: இனிய மாலை வணக்கம். எக்ஸ்பிரஸ் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் உடுப்பட்டியூர் ராஜா.
8: உடுப்பட்டியூர் ராஜா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
10: விடுமுறை நாள், நல்ல காலநிலை. நானும் குடும்பத்தோடு அனுபவித்துக் கொண்டு உங்களோட நிகழ்வுகளையும் கட்டுவது நான் நலம். நீங்க ரெண்டு பேரும் பொறுத்த விலங்கைகள், உஷாவும் நிரோஜாவும்.
8: சரி, பரவாயில்ல, பாட்டு கொடுத்துடலாம். என்ன பாடல் வேணும் முடிப்பட்டியூர் ராஜாவுக்கு?
10: மானுட்டு மந்தையிலே மாங்குட்டி பெத்தமாயிலி என்ற குடும்பமாக சேர்ந்து வசித்துக்கூடிய பழுப்ப நிறைய ட்ரெண்டாக போய்கொண்டிருக்க நிறைய பாட்டிகள் வழிய சாமர்த்தி அதுல நல்ல பாடல், பிடிச்ச பாடல்.
8: தந்தைக்கு நன்றி. உங்களுக்காக வருகின்றது உடுப்பட்டியூர் ராஜா. நன்றி இணைந்த உடமைக்கு.
10: நன்றி,
8: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4564-5544-0004.

0: பட்டியூர் ராஜாவின் தெரிவாக அந்த பாடல் வந்தது. நேரம் 5:23 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: நீங்களும் உங்கள் விருப்ப பாடல் தெரிவோடு அழைக்கலாம். 4165440
0: அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாமா சன்யா?
1: கண்டிப்பா பார்த்திடலாம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். சிவானந்தன்.
1: சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமா இருக்கிறீங்க உஷா? நீங்களும் உற்சாகமா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் உற்சாகமா இருக்கிறோம் சிவானந்தன். என்ன பாடல் என்று?
1: உனக்கு என்ன அப்படி என்ற பாட்டு? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது சிவானந்தன். நன்றி இணைந்த உடமைக்கு.
0: நன்றி. வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165440 வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறன்களை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீட்டுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெர்கோ வெட்ஸ்லோ 416-993-8443 ஒன்றிய அரசின் பொது சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோன்வால், ஒட்டவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களிலும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவர்களுக்கு சேகுலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமிற்கு மேற்பட்ட நகைத்திரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் 8-30, ஸ்காப்ரோ. 416-321-7555.
0: நேரம் 5:25 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மக்கள் அழைக்கலாம். 416-5545-4-0-4-0. 1, 2, 3.

0: weekend East FM 102.7. It's cool.
1: East FM Tamilin இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656-416-908-5656.
3: East FM Tamil Seidigal.
4: ஒன்றாரியோவின் பாடசாலை கழகங்களை நிர்வகிப்பதில் மாகாண அரசு கொண்டு வந்த மாற்றங்கள் காரணமாக கல்விச்சபை உறுப்பினர் பதவிக்காக போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இம்முறை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த தேர்தலில் மொத்தம் 862 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் எதிர்வரும் தேர்தலில் 673 வேட்பாளர்களே கல்விச்சபை உறுப்பினர்கள் பதவிக்காக போட்டியில் உள்ளனர்.
5: தமிழ்நாட்டின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தவக்கப்பெண் வேட்பாளரை உருவக்கேலி செய்யும் வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசியமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் அவரது கருத்துக்களை கண்டிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை கம்யூனிஸ்டுகள் அருகில் இருக்கும் வரை மு க ஸ்டாலின் கண்ணியமாகவே நடந்ததாகவும், தற்போது அருகில் இல்லாததால் தடம்மாறி பேசுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக பாஜக முக்கியஸ்தர்கள் வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் திமுக தலைவரின் பேச்சை கண்டித்துள்ளனர்.
4: இலங்கையின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு ஒற்றை கட்சி ஆட்சியை அமைப்பதற்கு தேவையான சட்ட ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான பின்னணியை உருவாக்கி வருவதாக ராஜபக்சக்கள் தலைமையிலான பொதுஜன பெரமுகள் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஆபத்தான நிலைமை குறித்து மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என அது விசனம் வெளியிட்டுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: East FM 102.7.
4: நேரம் 5:32 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசி எக்ஸ்பிரஸ். நீங்களும் தொடர்ந்து 7 வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.
5: அழைக்கலாம் 416-5444-0 வாயிலாக அழைப்பில் ஒரு நேர் இருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். யாரது? யோகன். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க யோகன்?
4: என்ன செய்தீங்க?
7: வீட்டுல
4: இருந்தோண்டு. என்ன பாடல்?
7: வலி நடு காட்டு மல்லி, இளையராஜன் பாட்டம்.
4: என்ன வீட்டுல இருந்தோண்டு காட்டு மல்லிய பாக்குறீங்கடா?
5: யார் அந்த வில்லி?
4: யோகன் உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. இன்னும் சொல்ல வந்தீங்களா?
7: எங்களுக்கு
4: வில்லன் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் தான் வில்லியல்.
5: நன்றி யோகன்.
4: நீங்களும் அழைக்கலாம். 4-5-4-4-0.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.

0: இருபது மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
1: சிக்மாஸ் அண்ட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்.
2: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
1: ஃபில்ட் வித் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெஷ் எலிமெண்ட்ஸ்.
3: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
1: லைக் ஹைஸ்ட், ட்ரெஷர் ஹண்ட்.
4: இன்னொரு கோடி.
5: வாட் எ வாவ். இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
0: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணு.
0: சிக்மா.
7: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
8: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
9: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்
10: அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், நோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் த சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சேன், 437-860-7002, 437-860-7002.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: நேரம் 5:42 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசி எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளலாம்.
13: அழைக்கலாம். 4-1-5-4-0-4-0 அழைப்பில் ஒரு நேர் இருக்குன்றா. பேசலாமா உஷா?
12: நிச்சயமா. வணக்கம்.
14: பேச போறீங்களோ? ஐயோ, பயமா இருக்குது.
13: பயமா இருக்கு.
12: ஓபனா பேசுறா பாத்தீங்களா?
14: நன்றி நன்றி உஷா சுகன்யா. எப்படி இருக்கீங்க? டொமினிக் சந்திரன்.
13: சூப்பரா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
14: கேள்வியெல்லாம்
12: கேட்க கூடாது, என்னங்களும் பதில் தெரியாது, ஆனா கேட்க மட்டும் தெரியாது.
13: கேள்வி கேட்ட விட நீங்களே சொல்றதா இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி கேட்க கூடாது.
12: நீங்களும் அழைக்கலாம். 4-5-4-0-4-0.

0: டொன்மில் சந்திரன் விருப்பமாக ஒளித்து வந்தது அந்த பாடல். நேரம் 5:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசி எக்ஸ்பிரஸ். அடுத்த நேரம் யார் என்று பார்க்கலாம் சுகன்யா?
1: கண்டிப்பா பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் உஷா. சுகன்யா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். இப்படி இருக்கிறீங்க
2: சொல்றாங்களா?
1: என்ன பாடல்?
2: நான் திங்கட்கிழமை நடக்க மாட்டேன். செவ்வாய் வியாழன் சனி.
1: செவ்வாய் வியாழன் சனி.
2: உடற்பயிற்சி
1: தாரா. என்ன பாடல்
2: உங்களுக்காக
1: அந்த பாடல் வருகிறது? ருக்மணி நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி. வணக்கம். நன்றி. உங்கள் இருவருக்கும்
1: நன்றி. நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 4165440.
3: இந்த பொழுதில் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
4: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. 2000 ரூபாய் விற்கப்படுகின்ற யூத் பெட்ரூம் செட், இந்த பெட்ரூம் செட் பெட்டிலும் $1,650 அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பண்ணி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பண்ணி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பண்ணி தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: பொருத்தப்படும் Toyota, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
0: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960

0: நேரம் 6:01 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசி எக்ஸ்பிரஸ் உலகிலங்கிருந்தாலும் அமது நிகழ்ச்சியில் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்,
1: யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். தொடர்புகளுக்கு 416-8241-212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
0: டொரண்டோவில் இப்பொழுது 16 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உள்ளே 15 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 19 டிகிரி செல்சியஸும் உள்ளே 19ஆகவும் உணர இருக்கின்றோம்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகங்களில் எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் 3% குறைவடைய வாய்ப்பிருக்கின்றது.
0: இந்த மனித அழுத்தத்தை இளங்கிற்கு விரும்புதலாக நீங்க யார் என்று பார்க்கலாமா சோனியா?
1: கண்டிப்பா பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: நான் தலைவர் யமராஜா பேசுறேன். வணக்கம்
2: என்ன
0: பாடல்?
2: மாலை நேரம் உங்கள் இருவருக்கும் வணக்கம். நிலமா இருக்கிறீங்களா? முதல்ல
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நிலமா இருக்கிறேன். டீ, காபி, பிஸ்கெட் எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எல்லாம் குடிச்சாச்சு.
0: எல்லாம் குடிப்பீங்களா?
1: கரைச்சு குடிச்சிட்டோம்.
0: பாடல் என்ன பாடல்?
2: இன்றைக்கு நான் கேட்கும்மா, காலையில் கேட்பது கோயில் மணி என்ற ஓசைய பாடலை செந்தமிழ் பாடு படத்துல இந்த வாய்ப்பு தந்த இதுவர் உங்களுக்கும் ஈஸ்டப்பன் சார்பில் எல்லா அனைத்து மக்களும் கேட்டுமா.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: ஆனா சுகன்யா, எங்களுக்கு காலையில என்ன மணி கேட்கும் தெரியுமா?
1: என்ன மணி? அதானே.

0: நேரம் 6:08 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: கோயில்மணி கேட்டதா உஷா?
0: கோயில்மணி நாளை காலமே கேட்கும்,
1: கால் பண்ணி சொல்றேன்.
0: கேட்டுதா இல்லையான்னு? சரி, கண்டிப்பா. சரி, அடுத்து நீ யாருன்னு பாப்போமோ?
1: கண்டிப்பா பாத்திரலாம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். ஜாசோ,
1: யசோ, எப்படி இருக்கிறீங்க? யசோ, நல்ல சோமா, சூப்பரா, சந்தோஷமா இருக்கிறோம்.
2: நன்றி,
1: உங்களுக்கும் நன்றி. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. ஜசோ, நன்றி இணைந்து கொண்டமைக்கே.
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
1: இந்த பொழுதில் நாங்கள் விஸ் ஃபர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
3: அளவாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. 2000 ரூபாய் விற்கப்படுகின்ற யூத் பெட்ரூம் செட், இந்த பெட்ரூம் செட் பெட்டிலும் ட்ரோயர்ஸை கொண்டிருக்கின்றது. இப்பொழுது விசேட விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃபுளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃபுளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரி பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வுடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: Weekend Vibration. East FM 102.7. புதிய ஓஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள். 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
3: 416-461-6401.
4: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. நவம்பர் 5ஆம் தேதி முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
6: நேரம் 6:22 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசி எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு அழைக்கலாம். 4165544040.
7: அழைப்பில் ஒரு நேயர் இருக்கின்றார், பேசலாம். வணக்கம். வணக்கம் சுதன், அப்படி இருக்கிறீங்க?
8: வணக்கம், நலமாகவே இருக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போஸ்ட் மாஸ்டர் வேலை தரப்பாரு.
7: போஸ்ட் மாஸ்டர்
8: கனடா கனடா கனடா போஸ்ட் வேலை.
7: கனடா போஸ்ட்
8: நீங்க நல்ல நிகழ்ச்சிகள் செய்வாடும். அப்ப அதுக்கு நான் ஏதாச்சும் சொல்லுவோம்ட்டு வருவேன். பார்த்தா அவியல் பட்டு ஓடி இருவினம் வேற ஆகல் இருக்கணும். அப்ப அவர்கிட்ட சொல்லாது. ஆனா உடனே இப்ப வேற வழி இல்ல. பாத்துட்டு சரி உங்ககிட்ட சொன்னா இப்ப அவ சில வழியில வானத்துல போய் கொண்டிருக்கணும், இல்லாட்டி நீங்களாச்சும் சொல்லுங்க. அந்த பிளேன் பிளேன்களை பற்றி ஒரு நிகழ்ச்சி செய்யப்பட்டது. இப்ப நீங்க வேற மண்டம் நல்ல அழகான நிகழ்ச்சி, நல்ல பிளேன்களை பற்றின நல்ல தகவல்கள். அந்த குளிச்சு கொண்டே பிளேன்ல போகலாம் என்று சொன்னது, அரைமணத்தியால ஸ்லாட் தருவினம், அதுல இதென்ன பண்றது கேட்டு சொல்லுங்க. ஒரே நேரத்துல ரெண்டு பேர் போகலாமன்றது கேட்டு சொல்லணும்.
6: ஆனா என்ன சொல்லுங்க, உங்களோட நிறைய உரைகள் சொல்லணும்னா நீங்க 416-824-1212 சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீங்க ஒண்ணு சொல்ல, நாங்களும் அத
7: கொஞ்சம் செலவு
6: செலவாகும் இல்லையா? நான் வேலைக்கு ஒரு $100 $200 பண்ணிக்கலாம்.
8: ஓகே, நாங்க அந்த பிளேனை கட்டோம்னா பிளேன் பாட்டு ஞாபகம் வந்துட்டு. பிளேன்ல ஜப்பானில் பிரேக்ஃபாஸ்டும் நியூயார்க்கில் காஃபியும் பாட்டு ஞாபகம் வந்தது. அப்ப அந்த பாடலை விரும்பி கேக்குறேன். என்ன எங்கேயும் எப்போதும்
6: உண்மையா பொல்லாதவன் தானப்பா வெறுவதற்காக அந்த பாடல். நன்றி இணைந்தோனமைக்கு.
7: நன்றி சுதன்.
6: நன்றி நன்றி. நீங்கள் மலைக்கலாம். 4165544400 வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலான சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தினைகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெல்கோ வெட்ஸ்லோ 416-993-8443. ஒன்றாரிய அரசின் பொது சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோன்வால், ஒட்டவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையை வழங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்ராஜ் 416-993-8443.

0: நல்லவர் ஒருவர் பொல்லாத வந்திரு பிறந்த பாடலை கேட்டிருந்தார். நேரம் 6:29 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: அழைப்பில் ஒரு நேயர் இருக்கின்றார், அவரோடு கதைக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் உஷா மற்றும் சுகன்யா, இவருக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
1: சிவகுமாரன்,
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா இருக்கின்றேன். நீங்கள் இருவது நலம் தானே?
1: நலம் நலம் உஷா, நலம் தானே?
0: நலமா இருக்கிறோம்.
2: என்ன
0: பாடல் என்று?
2: ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் டூயட் அந்த படத்தில இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய அஞ்சலி அஞ்சலி புப்பாஞ்சலி என்ற இந்த பாடலை விரும்பி.
0: ஒரு அழகிய பாடல். உங்கள் பாடல் செய்தியின் பின்னர் வரும்.
2: நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: சிவகுமாரன்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
4: எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: கனடாவில் வாழ்க்கை செலவு உயர்வினை சமாளிக்க உதவும் வகையில் மத்திய அரசினால் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கான அனுகூலத் தொகை வரும் திங்கட்கிழமை வைப்பிலிடப்படுகிறது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட மில்லியன் கணக்கான மக்களுக்கு இதனால் பயன்பெற உள்ளனர்கள்.
1: தமிழ்நாட்டில் தாராபுரம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தவக்கப் பெண் வேட்பாளரை உருவக்கேலி செய்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் ஆபாச பேச்சுக்கள் அடுத்தடுத்து சர்ச்சையாகியிருந்தன. இந்நிலையில் திமுகவில் வளர்க்கப்படும் ஆபாச நதியையும் வன்ம நதியையும் உருவாக்குவதே ஸ்டாலின் தான் என்பதற்கு உருவக்கேலி பேச்சின் மூலம் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார்.
0: இலங்கையில் இனவாதத்தை தூண்டி அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சிகள் இடம்பெறுவதாக அம்பாறை நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இனவாத மோதல்களை ஏற்படுத்தும் சதி திட்டங்களை குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: விஜி ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476.

0: லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் ஓடகீரர் மாதா மாத வயிற்றிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸ் உடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions 6472221775. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோர்கேஜிற்கும் KM Business Solutions 6475221775. KMBusiness.ca.
2: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
3: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
4: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மாறன் திரைப்படத்திலிருந்து ஒளித்து இந்த அந்த பாடல் நேரம் 6:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: இந்த பொழுதில் ஃபர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. 2000 ரூபாய் விற்கப்படுகின்ற யூத் பெட்ரூம் செட், இந்த பெட்ரூம் செட் பெட்டிலும் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வூடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM, the greatest radio
0: station. நேரம் 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. மீண்டும் நாளை 5 மணியிலிருந்து 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியருடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் விருப்ப பாடல்களை நாளை 5 மணியிலிருந்து 7 மணி வரை கேட்டு மகிழலாம். அதாவது 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். சரி, நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் சுகன்யா. தொடர்ந்து ஸ்டார் நைட்டுடன் உங்களுடன் சுகன்யா. மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை தற்பொழுது உங்களது முழு நான் என்றும் அன்புடன் உஷா மத.
1: நன்றி உஷா.
0: நன்றி சுகன்யா.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 4 1 6 9 9 3 8 4 4 3.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
8: அது சரி.
7: உங்களுக்கு Audi 2026 A3 கார்,
8: என்னது
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 4169004599.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீஸ் டென்டல் ஆபீஸ், 4 1 6 6 6 6 7 7 7 0. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4 1 6 6 6 6 7 7 7 0.

நேரம் சரியாக 7 மணி. இப்பொழுது முதல் 9 மணி வரை நீங்கள் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு நின்றிருக்க முடியும். நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பயணிக்க இருக்கும் நான், இன்றும் உங்கள் அன்பின் சுகன்யா அகிலன். வெளியில் வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. 10 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 11 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படும். நாளை காலை பொழுதில் 11 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 10 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். சூரிய வெளிச்சம் மற்றும் மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு மிக்ஸான ஒரு காலநிலையாக நாளை காலை ஆரம்பமாகும். நள்ளிரவு பொழுதுகளில் 10 டிகிரி செல்சியஸ் அளவில் பகுதியான ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு பொழுதாக நாளைய நாள் நிறைவடைய போகின்றது. எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் 3% டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகங்களில் குறைவடையும். நம்மவருடைய திறமைகளையும் பாடல்களையும் சுமந்து வருகின்ற ஸ்டார் நைன் நிகழ்ச்சி 9 மணி வரை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க ஒலிக்கின்றது முத்தமிழ் பாடல்.

0: உயர்ந்து வாழ்ந்து உலகத்தை உன்னத பூமியாய் மாற்றுவோம்.
1: நானும் ஒரு மனிதன் தான், நீயும் ஒரு மனிதன் தான், நானும் நீயும் சேர்ந்து வாழ்தல் சமூகம். நானும் ஒரு மனிதன் தான்.

0: 7:11 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம அவர்களுடைய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவர்களுக்கு சேகூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமிற்கும் மேற்பட்ட நகைத்திரிவுகளுக்கு மட்டும் இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, Scarborough 416-321-7555.
1: ஏ வைசா, ஊர்ல இருந்து அன்னைக்கு வந்திருக்கானா?

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்கமன் மெக்னிக்கல் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on-site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: Leica Production, Subhashkaran, Pirimiyodu Vazhangum, Sigma Thirippadam. October 2-ஆம் தேதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் October 1-ஆம் தேதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் Jason Sanjay.
5: Sigma is an action adventure film.
6: Abba, bye marba, sulid ba.
5: Filled with a lot of new fresh elements.
7: Inda soodum bodhiyum or coin oda rendu pakkam varu.
5: Like heist, treasure hunt.
8: Inoru kodi.
9: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
4: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
10: ஆடியன்ஸ் என்ன தேவையோ அது பண்ணு.
4: சிக்மா
11: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்
12: 102.7.

0: 7:21 இஸ் எஃப்எம் காற்றலைகளில் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறனிகளை தன்னுடன் நினைத்து உச்ச இழப்பீட்டுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443. ஒன்றிய அரசின் பொதுச் சேவைகளுக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கான்வால், ஒடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443. ஸ்டார் நைட் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் எவர்ஸ் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கற்றறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: அளவாட விற்பனை துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் GTAவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மெகா கிளியரன்ஸ் சேலில் ஏராளமான சோஃபா செட்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. 2000 ரூபாய் விற்கப்படுகின்ற யூத் பெட்ரூம் செட், இந்த பெட்ரூம் செட் பெட்டிலும் ட்ரோயர்ஸை கொண்டிருக்கின்றது. இப்பொழுது விசேட விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா ஒன்று அதிவிசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 இந்த கிளியரன்ஸ் சேலில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃபுளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வுடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம். சோறுதான் முக்கியம். என்னடா பாட்டுக்கு நடுவில் சோறுதான் முக்கியம் அப்படின்னு கேட்டா, இந்த வர அறிமுக பாடல் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற பாடலுடைய பேர் தான் சோறுதான் முக்கியம். பாஸ்கரன் கந்தையா வந்து இந்த பாடலை வழங்கி இருக்கின்றார். இந்த பாடலுக்கான இசை வரிகள் மற்றும் பாடலை இயக்கி இருக்கின்றார் பூவன் மதீசன். ராஜ் சிவராஜ் அவர்களுடன் இணைந்து இயக்கியிருக்கின்றார் இந்த பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கின்றார் தேனிசை தென்றல் தேவா அவர்கள். இந்த பாடல் தான் இந்த வாரத்துக்கான அறிமுக பாடல். கேட்டு பார்க்கலாம் சோறுதான் முக்கியம்.

0: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஒன்டாரியோவின் பாடசாலை கழகங்களை நிர்வகிப்பதில் மாகாண அரசு கொண்டு வந்த மாற்றங்கள் காரணமாக கல்விச்சபை உறுப்பினர் பதவிக்காக போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இம்முறை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த தேர்தலில் மொத்தம் 862 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் எதிர்வரும் தேர்தலில் 673 வேட்பாளர்களே கல்விச்சபை உறுப்பினர் பதவிக்கான போட்டியில் உள்ளனர். தமிழ்நாட்டின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தவக்க பெண் வேட்பாளரை உருவக்கேலி செய்யும் வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசியமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் அவரது கருத்துக்களை கண்டிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை கம்யூனிஸ்டுகளின் அருகில் இருக்கும் வரை மு க ஸ்டாலின் கண்ணியமாகவே நடந்ததாகவும் தற்போது அருகில் இல்லாததால் தடம் மாறி பேசுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக பாஜக முக்கியஸ்தர்கள் வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் திமுக தலைவரின் பேச்சை கண்டித்துள்ளனர். இலங்கையின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு ஒற்றை கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்ட ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான பின்னணியை உருவாக்கி வருவதாக ராஜபக்சக்கள் தலைமையிலான பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஆபத்தான நிலைமை குறித்து மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என அது விசனம் வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM
2: 102.7. When life gives you a hard time, you gotta get back up and fight. You gotta stand up for what you believe in.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன்
2: 4370702 4780607002 4780607002
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
4: Amude Tamile, Alagiya Moliye, Enadoyire.
5: அனைத்துலகத் தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
6: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6476743025748 camsonics.com
7: பாட்டுக்கு பண்பலை 102.7

0: உங்கள் வீடுகளுக்கான தளவாட கொள்வனவுகளில் பாரியளவில் சேமிப்பு வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இன்றைய நாளில் உங்களுக்கான மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கெனடிய மே தளவாடங்கள், இம்போர்ட் தளவாடங்கள் எல்லாமே மிக பாரிய விலை குறைப்பில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. 2000 ரூபாய் விற்கப்படுகின்ற யூத் பெட்ரூம் செட், இந்த பெட்ரூம் செட் பெட்டிலும் $1,600 அது மட்டுமில்லாமல் 18 வகையிலான டைனிங் செட்கள் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக $2,000 வரை விற்கப்படுகின்ற இந்த டைனிங் செட்களை நீங்கள் இந்த விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $800 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் கூடிய சொலிட் வுட் பெட் விசேட விலையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாரை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சொலிட் வுடினாலான பெட், அது தேங்காய் தும்மினால் செய்யப்பட்ட மெட்ரஸுடன் சேர்த்து வருகின்றது. $1,000 விற்கப்படுகின்ற இந்த பெட் மெட்ரஸ் காம்போவினை நீங்கள் இப்பொழுது விசேட விலையில் $499 பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் இன்றைய நாளில் மெகா கிளியரன்ஸ் சேலினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையிலான தளபாடங்களையும் மிக பாரிய விலை குறைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து வகையிலான பெட்ரூம் செட்கள், டைனிங் செட்கள், சோஃபா செட்கள் பாரிய விலை குறைப்பில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா விசேட விலையில் வழங்கப்படுகின்றது. $1,450 விற்கப்படுகின்ற இந்த செக்ஷனல் சோஃபாவினை நீங்கள் இப்பொழுது $600 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $2,000 வரை விற்கப்படுகின்ற டைனிங் செட்கள், 18 வகையிலான டைனிங் செட்கள் இருக்கின்றன. இவற்றினை ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் நீங்கள் $800 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் $600 விற்கப்படுகின்ற டபுள் சைஸ் பெட்டினை $100 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட கொள்வனவுகளில் உங்களிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கின்றது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது மெகா கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

7:40 மிஸ்டர் எஃப்எம் காற்றலைகளில் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது வெற்றிப்படிகளுக்கான நேரம். நாங்கள் இன்றைய வெற்றிப்படுகள் பகுதியில் கொண்டு வந்திருக்கின்ற புத்தகத்தினுடைய பெயர் அவளுக்கு ஒரு கடிதம். இதனுடைய எழுத்தாளர் குரு அரவிந்தன். தமிழ் இலக்கிய படைப்புகளில் உலகின் பல பாகங்களிலும் புகழ் பெற்று விளங்கும் எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்களுக்கு முதலில் நாங்கள் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். எழுத்தாளர் குரு அரவிந்தன் பற்றி தெரியாத தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் இருக்கவே முடியாது. அதற்கு காரணம், தன்னுடைய பல்வேறு விதமான இலக்கிய படைப்புகளால் உலகளவில் பிரபல்யம் அடைந்துள்ளதோடு அங்கீகாரம் பெற்றவர் குரு அரவிந்தன் அவர்கள். இவர் யாழ் காங்கேசன் துறை மாவட்டபுரம் தந்த இலக்கிய செம்மர். நாடேஸ்வரா கல்லூரி மகாஜன கல்லூரியினுடைய பழைய மாணவர். ஈழத்து மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் பலவற்றில் இவருடைய படைப்புகள் இடம்பெற்றுள்ளதோடு பல்வேறு பரிசுகளையும் விருதுகளையும் பெற்று சாதனை படைத்துள்ளவர் இவர். சிறுகதைகள், நாவல்கள், ஒலிப்புத்தகங்கள், மேடை நாடகங்கள் மற்றும் சிறுவர் இலக்கியங்கள் போன்ற பல்வேறு படைப்புகளை தனக்கே உரிய பாணியில் வாசகர் மனமறிந்து வழங்குவதில் இவருக்கு நிகர் இவர்தான் அப்படி என்று சொல்லலாம். ஒரு சிறுகதையை எப்படி எழுதுவது என்பதற்கான ஒழுங்குமுறைகள் பல இலக்கிய கர்த்தாக்களாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் வாசித்து அவற்றை பின்பற்றி எழுதுகின்ற ஆற்றலை சிறப்பாக வளர்த்து வைத்திருக்கின்றார் என்பது இவருடைய சிறுகதையிலும் இளையோடி போயிருக்கின்ற கதை எழுத்து முறையிலும் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப நாங்க அந்த புத்தகத்துக்கு வரும். அவளுக்கு ஒரு கடிதம். இந்த அவளுக்கு ஒரு கடிதம் என்பது ஒரு கல்லூரியில் கல்வி கற்கின்ற மாணவன் அவனுடன் கற்கின்ற சக மாணவியை நீண்ட நாட்களாகவே தனது காதலுக்குரியவளாக மனதில் இருத்தி வைத்திருக்கின்றார். கல்லூரி நாட்கள் நிறையவே அண்மித்துக் கொண்டிருந்தது. அப்படியாவது தன்னுடைய காதலை அவளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என முடிவு செய்திருக்கின்றான் அந்த மாணவன். அவன் தன்னுடைய நண்பர்களும் உந்துதல் அளிக்கவே அடுத்து வந்த காதல தினத்தை அவளுக்கு தெரியப்படுத்தும் நாளாக கூறி வைத்திருக்கின்றார். சரி, அடுத்த காதல தினத்துக்கு அவளுக்கு சொல்லிடலாமே அப்படின்னு இந்த கூட இருக்க நண்பர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தியிருக்குது. சரி, அடுத்த வேலண்டைன்ஸ் டேக்கு நாங்க சொல்லிடலாம் அப்படி என்று அவர் அடுத்த வேலண்டைன்ஸ் டேயே காதலை தெரியப்படுத்துகின்ற ஒரு நாளாக கூறி வைத்திருக்கின்றார். அந்த நாள் வரவே நேரடியாக கூற தயக்கப்பட்டு ஒரு வாழ்த்து அட்டையில் தன்னுடைய காதலை தெரிவித்து அவளிடம் கொடுத்து விடுகின்றார். அவளும் அவன் அந்த அட்டையில் குறிப்பிட்டிருந்தபடி அவனை பார்த்து புன்முறுவல் செய்து அதனை ஏற்றுக்கொண்டது போல் காண்பித்தாலும் மறுநாள் அதிபரிடமிருந்து அவனுக்கு விசாரணைக்கான அழைப்பு வருகின்றது. விசாரிக்கவும் படுகின்றான். ஏன் அப்படி செய்தா என அவளிடம் கேட்டுவிட கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறி அவளை தேடி செல்கின்றான். அவளை சந்தித்து கேட்டானா அவனது காதல் வெற்றி பெற்றதா என்பதை கூறுவதே இந்த கதையினுடைய மிகுதி கதை. அவளுக்கு ஒரு கடிதம் கதையிலே சாதாரணமாக பாடசாலைகள் நிகழ்கின்ற காதல் முன்மொழியை எடுத்து வைத்துக் கொண்டு அதன் மூலம் காதலிப்பது தப்பில்லை, ஆனால் காலாகாலத்திற்கும் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான சரியான மற்றும் உறுதியான அடித்தளத்தை இடுவதில் அக்கறை காட்டி அதனை முன்னுரிமைப்படுத்துவது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாசூக்காக எடுத்து காட்டியிருக்கின்றார் எழுத்தாளர். வளர்ந்து வருகின்ற எழுத்தாளர்களுக்கு முன்னோடியாக இருக்கின்ற இவர் மேலும் பல படைப்புகளை தமிழ் இலக்கிய உலகிற்கு தர வேண்டும் என்ற வாஞ்சியுடனான கருத்துக்களை முன்வைத்து இன்றைய வெற்றிப்படிகளில் நாங்கள் விடைபெறுகின்றோம். 7:50 இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலிகளில் ஸ்டார் நைட்.

0: one only, Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest radio
1: station. சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க் .ca.
5: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 8 மணி 1 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உலகில் எங்கிருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். மற்றும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியில் வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. 10 டிகிரி செல்சியஸ் ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகங்களில் இன்று நள்ளிரவு முதல் 3% குறைவடைய வாய்ப்பிருக்கின்றது. ஸ்டார் நைட் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
1: தந்தாது.